0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோ?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவு நானும் US ல கூட அதே

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் வலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு இனிய நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தாவரங்கள் மண்ணிலே வேரூன்றி வளர்கின்ற முறை என்பது பெரும்பாலும் எல்லா தாவர வகைகளுக்கும் பொதுவானதாகவே இருக்கும். அது வளர்கின்ற கால அளவு மாறுபடலாம். அது பூ பூக்கின்ற, காய்களை தருகின்ற காலகட்டத்தினுடைய அவகாசம் ஒவ்வொரு தாவரத்திற்கும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் முறை பெரும்பாலும் எல்லா தாவரங்களுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மண்ணிலிருந்து நீரை வேர்களின் மூலமாக உறிஞ்சி எடுத்துக் கொள்வது, சூரிய ஒளியை உள்வாங்கிக் கொள்வது, இது எல்லா தாவரங்களுக்கும் பொதுவாகவே நிகழக்கூடிய முறையாக இருக்கிறது. ஆனால் அப்படி தனக்குள்ளே அவை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற விஷயங்கள் ஒரே மாதிரியாக அந்த தாவரங்களிடம் இருந்து வெளிப்படுகின்றனவா என்றால் அதிலே வித்தியாசம் இருக்கிறது. நான் எதை சொல்கிறேன் என்றால், சில தாவரங்கள் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனியும் பொழுது அந்த கனிகள் மிக ருசியானதாக இருக்கும், நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில தாவரங்கள் உண்ணவே முடியாத அளவிற்கு கசப்பான காய்களை கொடுக்கும். சில தாவரங்களினுடைய இலைகள் மூலிகையாக இருக்கும், நமக்கு பலன் தரும், நோய்களை தீர்க்கும். சில தாவரங்களினுடைய இலைகளை காய்களை நாம் உட்கொண்டால் அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். எதற்காக இந்த ஒப்பீடு என்றால், நீரை எடுத்துக் கொள்வதும் சூரிய ஒளியை உள்வாங்கிக் கொள்வதும் எல்லா தாவரங்களிடத்திலும் பொதுவாக நடக்கின்ற ஒரு விஷயம். அப்படி உள்ளே செல்லுகின்ற நீர், சூரிய ஒளி சில தாவரங்களிலே நமக்கு பயன் தருகின்ற முறையிலே வெளிப்படுகிறது, சில தாவரங்களிலே நம்மை பாதிக்கின்ற வகையிலே வெளிப்படுகிறது. இதிலே எப்படிப்பட்ட தாவரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அவற்றின் தன்மையோடு பொருத்தி பார்த்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். எப்படி தாவரங்களுக்கு நீரும் சூரிய ஒளியும் இயற்கையால் பொதுவாக வழங்கப்படுகிறதோ, அதுபோலத்தான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வளர்வதற்கான வாய்ப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகவே வழங்கப்படுகிறது. மனிதர்கள் என்கிற அளவிலே அத்தனை மனிதர்களுக்கும் இந்த உலகம் பொதுவானதுதான். எல்லா விதமான வாய்ப்புகளும் இறைவனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பொதுவாகவே வழங்கப்படுகிறது. சிலர் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தானும் வளர்ந்து உலகத்திற்கும் நன்மை தருகிறார்கள். சிலர் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தான் பயன்படுத்தி கொண்டு பதிலுக்கு இந்த உலகத்திற்கு கெடுதலை விளைவிக்கும் வண்ணம் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் எப்போதும் இருந்துவிடக் கூடாது என்பதை கசப்பான இலைகளை, நஞ்சாக விளங்கக்கூடிய காய்கனிகளை ஈணுகின்ற தாவரங்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, பசு அருந்துகின்ற நீர் பாலாகிறது, பாம்பு அருந்துகின்ற நீர் நஞ்சாகிறது என்று. நாம் எப்போதுமே இந்த நானிலத்திற்கு நன்மையை மட்டுமே தருகின்ற நல் உயிராக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை மட்டுமல்ல எந்த நாளையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்வு வளமான ஒன்றாக விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காதை.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. தத்துவ மேதையான எபிக்டீட்டஸ் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தான் சாதிக்க வேண்டிய நோக்கங்களுக்காக, தான் பெற வேண்டிய நற்பலன்களுக்காக தன்னுடைய விருப்பங்களை விட்டு விலகி இருக்கின்ற வல்லமை பெற்றவனாக இருக்கிறானோ அவனை வெல்வது மிக மிக கடினம் என்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஆரோக்கியமாக இருப்பது என்பது நமக்கு பெரும் நன்மை தருகின்ற ஒரு நிலை. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் உடலும் மனமும் மிக வலிமையானதாக இருக்குமேயானால் உங்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகத்தில் என்ன இருக்கும்? ஆகவே ஆரோக்கியமாகவே எப்போதும் நாம் இருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய பலம். ஆகவேதான் பெரியோர்கள் அதை குறைவற்ற செல்வம் என்றார்கள். அந்த ஒரு செல்வத்தை, ஆரோக்கியம் என்கிற ஒரு செல்வத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விதமான செல்வங்களையும் உங்களால் ஈட்ட முடியும். அந்த அடிப்படையிலே உடல் உறுதியும் மன உறுதியும் கொண்ட ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை உங்கள் மனதிலே நீங்கள் பதித்துக் கொண்டால், அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ருசியை மட்டுமே முதன்மைப்படுத்தி உணவு உண்பதை முதலிலே நிறுத்த வேண்டும். இவ்வளவு நேரம் ஓய்வெடுத்தால் போதும் என்று அதற்கு ஒரு கால அவகாசத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். கண்டதையெல்லாம் உண்பது, அளவுக்கு அதிகமாய் ஓய்வெடுப்பது, உடல் நலனை கெடுத்துக் கொள்வது, இவையெல்லாம் கண்டிப்பாக ஆரோக்கியம் என்கிற நன்மையை உங்களுக்கு வழங்கவே வழங்காது. ஆக உடலையும் மனதையும் உறுதியாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஊட்டச்சத்து தராது என்று தெரிந்த பிறகும் கூட விருப்பத்தை முன்னிட்டு உணவு உண்கின்ற ஆசையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். எப்போதும் ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மனம் விரும்பினாலும் கூட அது நம்முடைய நோக்கத்தை வெல்வதற்கு எதிரான ஒரு செயல் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து தங்களை விலக்க வேண்டும். இது ஒரு உதாரணம் தான். இது போல நன்மையை தருகின்ற மிகச்சிறந்த நோக்கங்களை முன்னிட்டு பலன் தராத விருப்பங்களை எவர் ஒருவர் தியாகம் செய்ய துணிகிறார்களோ, மனதளவிலும் கூட அதிலிருந்து விலகி இருக்க முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் வெற்றி பெறுவது என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதை எவராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் எபிக்டீட்டஸ் அவர்கள் தன்னுடைய வாக்கியங்களின் வாயிலாக வலியுறுத்துகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையாக்கிக் கொண்டால் நாமும் பெறலாம் மகத்தான வெற்றிகளை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: போலே.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல கடந்த காலங்கள்ல வெவ்வேறு ஆண்டுகள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அக்டோபர் 2 1866 ஜே ஹோஸ்டர் ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர். பொதுவாக எளிதிலே கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் உலோக பெட்டிகளுக்குள்ளே வைத்து காற்று புகாத வண்ணம் அதனுடைய மூடியை நன்றாக ஒட்டி விடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கும் கூட அப்படி பொருட்கள் காற்று புகாத வண்ணம் உலோக பெட்டிகளிலே அடைத்து விற்பனை செய்யப்படுகிறது. காற்று உள்ளே போகக்கூடாது என்பதற்காக அந்த உலோக பெட்டியினுடைய மூடியை பெட்டியோடு பிரிக்க முடியாதபடி நன்றாக ஒட்டி விடுவார்கள். உலோகம் என்பதனாலே முழுவதுமாக அது பற்ற வைக்கப்பட்டு விடும். ஆகையினாலே அந்த பெட்டிகளை பிரிக்கும் போது, அதை திறந்துதானே நாம் பயன்படுத்த வேண்டும், அப்படி திறக்கும் போது அது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கும். இந்த சிரமத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவே ஹாஸ்டர் ஹவுட் அவர்கள் அந்த உலோக பெட்டியினுடைய மூடியை காற்று புகாத வண்ணம் பொருத்தினாலும் அதை மீண்டும் எளிதாக திறக்கக்கூடிய வகையிலே தயாரித்து அந்த மூடியை திறப்பதற்கான ஒரு சாவியையும் செய்து அந்த சாவியை பெட்டியோடு இணைத்து டின் கேன் வித் கீ ஓபனர் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தினார். பலருக்கும் பயன் தரத்தக்க வகையிலே அமைந்த இந்த கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமையை அவர் பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1870 இத்தாலியினுடைய தலைநகரமாக ரோம் நகரம் இன்றைய தினத்திலே தான் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1872 ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர், படைப்புலகத்திலே பெரிதும் அறியப்படுகின்ற கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆளுமை அவர். சாகச புதினங்கள் எழுதுவதிலே சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அறிவியல் சார்ந்த ருசிகரமான நாவல்கள் எழுதுவதிலே வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருந்தவர். அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படிங்கிற அவருடைய படைப்பு மிகவும் பிரசித்தியானது. 1956 மற்றும் 2004 அவருடைய இந்த படைப்பின் அடிப்படையிலே திரைப்படங்கள் கூட எடுக்கப்பட்டன. 80 உலகை வலமாக சுற்றி வந்து அதிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருப்பார். இப்படி ஒரு சாகச முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு உண்டானதுதான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. த டெய்லி டெலிகிராப் என்கிற தினசரி பத்திரிகையின் வாயிலாக அவர் ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறார். அது என்னவென்றால், பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த இந்திய தேசத்தில் அப்போது ஒரு ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் பாதையின் உதவியோடு உலகை நாம் எளிதாக வலம் வந்துவிட முடியும். அதற்கான ஒரு பெரும் உதவியாக அந்த ரயில் பாதை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட உடனே தன் மனதிலே ஒரு கணக்கிடுகிறார். இப்போது நாம் 80 செலவிட்டால் போதும், சரியான திட்டமிடலோடு நாம் பயணத்தை தொடங்கினால் உலகை 80 வலம் வந்து விடலாம் என்று. ரீஃபார்ம் கிளப் என்கின்ற இடத்திலே தன் நண்பர்களோடு அமர்ந்து பேசும் போது அவர் இந்த தகவலை சொல்ல, மற்றவர்கள் இது சாத்தியமே இல்லை என்று வாதிட, 20,000 pounds பணத்தை பந்தயமாக வைத்து இந்த பயணத்தை அவர் துவங்கி வெற்றிகரமாக நிறைவும் செய்கிறார். அதிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இந்த புதினத்திலே அவர் பதிவு செய்தார். மிக சுவாரஸ்யமான அந்த புதினம் உருவாவதற்கு காரணமான அவருடைய அந்த பயணம் துவங்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க ஆரம்பங்களை இந்த தினம் பல்வேறு காலகட்டங்களிலே கண்டிருக்கிறது. அந்த தன்மை மாறாமல் இன்றைய தினத்திலும் கூட மிகச்சிறந்த துவக்கங்களை நம் வாழ்க்கையிலே இந்த தினம் அமைத்து தரட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.
1: வரவேற்கிறேன்.

0: இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: My God, ladies and gentlemen, I give you the new reigning champion of

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கும் போது பலரும் பாராட்டும்படியான செயல்களிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு உங்கள் திறமையை நிரூபிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிலே யார் நிஜமாகவே மகிழ்கிறார்கள்? கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள், உண்மையான ஒரு சில நண்பர்கள். இவர்கள்தான் நாம் வெற்றி பெறும் பொழுது நிஜமாகவே மகிழ்ச்சி அடைவார்கள். இதிலும் கூட தான் சாதித்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பாக நாம் சாதிக்கும் போது ஒரு சில நண்பர்கள் கூட உண்மையாக மகிழ்வார்களா என்பது சந்தேகம். ஆனால் பெற்றோர்கள் தன்னை காட்டிலும் தன் பிள்ளை அதிகம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வாழ்ந்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே உழைப்பவர்கள். ஆகவே தன்னை காட்டிலும் தன் பிள்ளை மகத்தான சாதனைகள் படைக்கும் பொழுது பெற்றோர்கள் நிச்சயம் மகிழ்வார்கள். அதே போலத்தான் ஒரு சில நண்பர்களும் கூட பெற்றவர்களைப் போலவே தன்னை காட்டிலும் நாம் சிறப்பாக இயங்கும் பொழுது பெரிதும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நண்பர்கள் நமக்கு வாய்க்கக்கூடும். அப்படிப்பட்ட நண்பர்களை மட்டும் நாம் வாழ்க்கையிலே பெற்றுவிட்டால் அதைவிட மிகப்பெரிய வரம் நமக்கு இருக்கவே முடியாது. அது தன்னலமில்லாத ஒரு அன்பு, தாய் தந்தையரிடத்தில் மட்டுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அன்பு. அதற்கு நிகரான நல்ல சுற்றம் நமக்கு அமைய வேண்டும், அதை நாம் தான் அமைத்துக் கொள்ளவும் வேண்டும். அப்படி மட்டும் அற்புதமான மனிதர்களே நம்முடைய சுற்றமாக நாம் பெற்றுவிட்டோமேயானால் இன்னும் இன்னும் வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து கொண்டே இருக்கலாம். வானமே இல்லை என்பார்களே, அதுபோல நம்முடைய வெற்றிக்கும் கூட எல்லை என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை வரமாக நாமும் பெற வேண்டும். நம்முடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதுபோன்று ஒரு தோழமையாக இருந்து அவர்கள் உயர்வை நாமும் மனம் திறந்து ரசிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். பரஸ்பரம் அப்படி ஒருவருடைய வெற்றி மற்றவர்களாலே கொண்டாடப்படுகின்ற வகையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளமும் மாறுமேயானால் எத்தனை அழகாக இருக்கும் இந்த அகிலம், இல்லையா? அதை நம்மளவிலே சாத்தியப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய உள்ளத்தை நாம் சிறப்பாக்கிக் கொண்டு அதுபோன்ற சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர்களோடு நாம் தோழமை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வோம். அதற்குரிய ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ்.

Coming up next. அடுத்து வருவது மெர்சல் மார்னிங். 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:07 ஆகி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. அக்டோபர் 2 மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. எட் அனதர் வீக்கெண்ட், ஒரு வார இறுதி நாள் இல்லை, லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் திஸ் வீக். எப்படி போச்சு இந்த வாரம்? எல்லா வாரமும் கேட்குற மாதிரி தான், எப்படி இருந்தது அப்பாடி முடிஞ்சதுடா இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஒன்றும் தெரியல எனக்கு, ஓ முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், இல்லை வந்து நடுவில் வந்து ஓ அப்படியா வெள்ளிக்கிழமையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்களாகவும் நம்ம இருப்போம். எப்படி போச்சு இந்த வாரம் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களாம், சரியா? ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் யூக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய வாரங்கள் தான் வந்து இட் இல் கெட் வெரி பிஸி, இல்லை ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் திஸ் இயர், என்ன டெய்லி லாஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது இல்லை, ஏன்னா வெதர் வந்து கொஞ்சம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நிறைய அவுடோர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, திருமண பக்கம்லாம் வந்து இவெண்ட்ஸ் நடக்குது. இப்படி தான் இருக்கணும், இதுதான் வந்து திஸ் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் வைப் ஆஃப் துபாயில். ஸோ அப்படி அந்த ஒரு ஃபுல் ஃபார்முக்கு நம்ம துபாயை திருப்பியும் பார்க்கறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ பாருங்கள் வீக்கெண்ட்க்கு எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு ஜஸ்ட் கோ அண்ட் ஹாவ் ஃபன். ஓகே, வீக்கெண்ட் வந்து ரெண்டு படம் வேறு ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி அன்பில் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஜேசன் சஞ்சயோட சிக்மா வேற ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படங்களுமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற படங்கள் தான். ஏன்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரு பக்கம் அசோக் செல்வன் பிரீத்தி முகுந்தன், இன்னொரு பக்கம் வந்து சில மாதங்களாகவே நம்ம ஜேசன் சஞ்சயை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டு பேருமே அவங்களுடைய படைப்புகளை இன்னைக்கு நமக்காக கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஐம் ஷோர் நிறைய பேர் வந்து கபிள் பாசஸ்லாம் வின் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு படங்களும் பார்க்கறதுக்காக. ஸோ சொன்ன டைமுக்கு போங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீக்கெண்ட் சார்ட்டடாக இருக்கும், படம் பார்த்தோமா ஜாலியாக இருந்தோமானு என்ஜாய் பண்ணலாம். பாக்கி இருக்கிறவங்கலாம் பாருங்கள், டெஃபினெட்லி ஏதாவது இருக்கும் சரியா வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஹேவ் அன் அமேசிங் டே. எல்லா ஃப்ரைடேயும் சொல்ற மாதிரி தான், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு பிளான் பண்ணி நீங்க கிளம்புனீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு உங்களுக்கு ஹாலிடேவா இருக்கும் பட்சத்தில் வீக்கெண்ட் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் சரியா. 11 AM வரைக்கும் பேசுவோம் மெரிசல் மார்னிங்ல. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், தலைவா படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க இந்த வாரம் எப்படி இருந்ததுன்ட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்க, எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து, அங்கே வெதர்லாம் எப்படி இருக்குது ஏதாவது சொல்லி விடுங்க. ஹாய் ஹலோ குட் மார்னிங் தவிர்த்து வேறு ஏதாவது சொன்னதோ உங்கள் மெசேஜை நான் பார்ப்பேன் படிப்பேன். ஜஸ்ட் கிடிங்க, எனவே சொல்லுங்கள் சரியா, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஸோ ரெண்டு பாட்டும் கேளுங்க. ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட்.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே, உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ட்ரெய்லர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: நெல்சன்
0: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ட்ரெய்லர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
3: Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ கான் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance selithi, lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning, brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM exclusive for NRIs.
9: Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஆல் ரைட், அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சாச்சு. அக்டோபர் நவம்பர் மாதம்னாலே ஒரு ஒரு வருஷமும் நம்ம துபாயில் துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபிட்னஸ் சேலஞ்ச் 2026 டேட்ஸ் முன்கூட்டியே நமக்கு தெரியும்னாலும் இப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ அனௌன்ஸ் த டேட்ஸ். ஸோ த 10th எடிஷன் ஆஃப் த துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் வர அக்டோபர் 31 ஆரம்பித்து நவம்பர் 29 வரைக்கும் நடக்க இருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா, இந்த மந்த் லாங் இனிஷியேட்டிவ்ல நம்ம துபாய் சிட்டியவே வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஏர் ஃபிட்னஸ் ஹப்பாக மாத்துறது தான் ஒரு ஒரு வருஷமும் நடக்கிறது. அண்ட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அண்ட் நிறையா ஈவெண்ட்ஸும் வந்து கொண்டு வருவாங்க. அதில் வந்து மேஜராக பார்த்தோன்னா 4 மாஸ் பார்ட்டிசிபேஷன் ஈவெண்ட்ஸும் நடக்கிறது உண்டு. ஸோ இந்த வருஷம் நம்ம பார்த்தோன்னா வாட்ஸ் யோர் 30x30 அப்படிங்கிறது தான் ஸ்லோகனாக இருக்குது. அண்ட் துபாய் ரைட், துபாய் யோகா இதோடைய டேட்ஸ் வந்து தி ஹவ் கிவன் அவுட். ஸோ 10th எடிஷன் ஆஃப் துபாய் ரைடு வந்து நவம்பர் 1st நடக்கும். அண்ட் துபாய் ரைடில் வந்து சைக்கிளிஸ்ட் ஜாலியாக வந்து நம்ம சிட்டியினுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சைக்கிளிங் இவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா வந்து துபாய் ஸ்டாண்டப் பேடல் வரும், அது வந்து ஹத்தா டேமில் நவம்பர் 7th and 8th வரும். அண்ட் ஃப்ளாக்ஷிப் இவெண்ட்டான துபாய் ரன் வந்து நவம்பர் 22 நடக்க இருக்கு. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் துபாய் உடைய முக்கியமான ரோட்ஸ் லைக் எஸ்பெஷலி நம்ம ஷேக் ஜாயத் ரோடில் வந்து ரன் பண்ணுவாங்க. ரன் அப்படின்னா என்ன, யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ரன் பட் மெதுவாக நடந்து கூட போகலாம். இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அகெயின் அதுக்கப்புறமா வந்து பார்த்தா துபாய் யோகாக்கான டேட்ஸும் வர வச்சிருக்காங்க. துபாய் யோகா தான் வந்து லாஸ்ட் மாஸ் இவெண்ட்டாக இருக்கும் நவம்பர் 29 ஒரு லார்ஜ் ஸ்கேல் யோகா செஷனுக்காக. ஸோ இந்த துபாய் ரன் வந்து பார்த்தோன்னா 2019 ஆரம்பித்தப்போ 70,000 ரன்னர்ஸ் இருந்தாங்க. அண்ட் கடந்த வருஷம் இந்த லாஸ்ட் எடிஷன் ஆஃப் துபாய் ரன்ல வந்து நம்ம பார்த்தோன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பரை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பிகாஸ் ஃபிட்னஸ்க்கு வந்து அவ்வளோ பேர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 300,000 பீப்புள் வந்து லாஸ்ட் துபாய் ரன்ல வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் துபாய் ரைடில் வந்து அரௌண்ட் 40,000 சைக்கிளிஸ்ட் வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்த 30 ஃபிட்னஸ்ல நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்னு நம்மளை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி அவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அண்ட் ஐ வுட் சே திஸ் இஸ் த ரைட் டைம் இல்லையா, ஒரு நல்ல நாளுக்காக இல்லை ஒரு நல்ல டைமுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபிட்னஸை வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக கொண்டு வரணுன்ற பிளானில் இருக்கீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். அதனால் பாருங்கள் துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சில். இதை தவிர்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. பட் ஃபார் நவ் இந்த மாஸ் ஈவெண்ட்ஸ்க்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: 91 போடு.
3: என்னது
2: 90s not out.

0: Cruella and Lulu Alborsha. TNCA Plus.
1: E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
2: Irukave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software
3: ah? Adha illa. UAE la kattayamakkapattirukra and e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattittu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
1: So all under one roof, correct ah?
3: Adhe da ella service kum Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th.

0: இன்னைக்கு வந்து அக்டோபர் 2 நம்ம மகாத்மா காந்திஜி அவருடைய பர்த் ஆனிவர்சரி இல்லையா. ஸோ ஊரில் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு லாங் வீக்கெண்ட், அதான் வழக்கத்துக்கு மாறா எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சுற்றிட்டு இருக்காங்களே வீட்டில் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ டெய்லி வந்து காலையில் அம்மா அப்பா கிட்ட பேசுகிற வழக்கம் உண்டா. ஸோ பரபரப்பாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அம்மா அப்பாவும், சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வந்து வேலைகள்லாம் கிளம்பிட்டு அந்த மாதிரி பிஸியாக இருக்கும்போது இன்றைக்கி என்ன ரொம்ப லெஜராக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் வந்து நினைவுக்கு வந்தது இன்றைக்கி அக்டோபர் 2 அப்படின்ட்டு. ஸோ நம்ம தேசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன் மகாத்மா காந்திஜி அவருடைய பர்த் ஆனிவர்சரி, ஒரு வருஷமும் வந்து அவர் வந்து நினைக்காததே கிடையாது. நம்ம இந்த நாள் மட்டும் இல்லை, எவ்ரி அதர் டைம் யூனோ, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே வச்சு பார்க்கும்பொழுது மகாத்மா காந்திஜி அவர்கள் தான். ஸோ அவருடைய பர்த் ஆனிவர்சரி இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி ஊரில் வந்து லாங் வீக்கெண்ட் வேறு இல்லையா. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படிங்கும்பொழுது ஆரம்பிச்சிருக்குமே சென்னையுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து ஒரு கூட்டம் நேற்றுக்கு நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் திருப்பி சண்டே நைட்டு மண்டே மார்னிங் எல்லாம் வந்து வழக்கமாக பார்க்குற சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே ஊரில் அப்படி இருக்குது. அண்ட் இங்கே வந்து செப்டம்பர் 30, அதாவது முந்தானியத்துக்கு அதிபயங்கர டிராஃபிக் இருந்ததாமே. ஏன்னா எனக்கு தெரியல, பார்த்தோம் நம்ம காலையிலலாம் டிராஃபிக் யூஸ்வலாக இருந்தது, பட் இன்ஸ்டாகிராமில் மீமா சுத்துற அளவுக்கு நாட் ஃபர்கெட் செப்டம்பர் 30 டிராஃபிக், இட் வாஸ் ஹாரபிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதை ரீலா மீமாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பேடாக இருந்ததா என்ன, என்னோட ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட நேற்றுக்கு பேசும்பொழுது சொன்னாங்க செப்டம்பர் 30 வாஸ் ரியலி பேட் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ நேற்றுக்கு தான் ரொம்ப பேடாக இருந்த மாதிரி இருந்தது. அன்யூஷுவல் டிராஃபிக் அண்ட் அதுவும் 311 அன்யூஷுவல் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 3-4 கிராஷ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். எனிவே ரைட் நோ ரோட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத குயிக்காக செக் பண்ணிடலாமா.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஆல் ரைட், 311 வர்சான் ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் இருக்கு. யா, இன்னொரு கிராஷ் வந்து ஆப்போசிட் சைடில், அதனால இங்கே டிராஃபிக் இல்லை. பட் யா, வர்சான்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு நாதல்ஷிபா வரைக்கும் டிராஃபிக் கண்டிஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது இந்த ஸ்ட்ரெச்சில். பட் அஃப்கோர்ஸ் ஷார்ஜர் துபாய் வரக்கூடிய ஸ்ட்ரெச்லையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாஸ்தினா ரொம்ப இல்லை, ஸ்லோ மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம துபாய் அலையின் ரோடில் ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு ரைட் ஆஃப்டர் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் நாதல்ஷிபா அவென்யூ மால் வரைக்கும், நம்ம கண்ணுக்கு அவென்யூ மால் தென்படும் இல்லையா, அந்த தூரம் வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. தட்ஸ் ஆன் E66 துபாய் அலையின் ரோடு. அண்ட் அதை தவிர்த்து வேற எங்கே வேற அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. ராசல் கோர் ரோட்ல கொஞ்சம் இருக்கு, அண்ட் நம்ம அல்கேல் ரோட்ல கொஞ்சம் இருக்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஐ திங்க் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இந்த டிராஃபிக் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன ரோடு, இது நம்ம கிசே சைடில் பார்த்தோம்னா பேரூர் ஸ்ட்ரீட்ல. யா, அஃப்கோர்ஸ் பேரூர் ஸ்ட்ரீட்ல வந்து டிராஃபிக் இல்லைன்னா எப்படி, பேரூர் ஸ்ட்ரீட்லையும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அவ்வளோதான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறதையும் கேட்டிடலாம். பிரேக் அப்புறமா சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல உங்களுக்காக பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: நான் பேர் ராகுல் அக்கா.
0: ராகுல் எங்க இருந்து?
2: அஜ்மான் டு துபாய்.
0: அஜ்மான் டு துபாய் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா?
2: ஆமா சார்.
0: ஓ, எந்த ஊரு ராகுல், என்ன பண்றீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. புதுசா துபாய்க்கு?
2: 7 இயர்ஸ்
0: ஆச்சு. நைஸ் நைஸ் நைஸ். சோ எப்படி உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே சிவில் இன்ஜினியர் அப்படிங்கும் போது உங்க ஸ்கெடியூல் எல்லாம் எப்படி இருக்கும்? வீக்கெண்ட் லீவ் எல்லாம் உண்டா? மோஸ்ட்லி இருக்கும்ல. ஓகே, ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரைட், ஒரு வழியாக சம்மர் முடிஞ்சது, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம் வெளியில். சரி, என்ன பாட்டு வேணும் ராகுல் உங்களுக்கு? ஓகே, பம்மல் கே சம்பந்தம்ல இருந்து ப்ளே பண்ணுறேன் நான். சரியா? ஓகே, பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.
2: தேங்க்யூ.
0: நைஸ் சகல கலா வல்லவனே. அகைன் இதுவும் வந்து ஒரு கம்ஃபர்ட் படம். அந்த கம்ஃபர்ட் படங்கள் லிஸ்ட்டில் எனக்கும் இருக்குது இந்த படம், ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். ஸோ பமல்கே சம்பந்தம்லேருந்து சில்லாக் சாங் ஆஃப் தி ஆரா நம்ம ராகுல்காக அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன் ஆஃப்டர் அ குட்டி கமர்ஷியல் பிரேக். சரியா? பட் அந்த குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மெசேஜஸ் வந்திருக்கா, ஏதாவது சொல்லியிருக்கீங்களா நீங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டு ப்ளே பண்ணுவேன் நான். சரியா? சுரேஷ் சத்யன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. I'm listening. I'm Suresh from Nuwara, Sri Lanka. நல்ல பாட்டு நீங்க ப்ளே பண்றீங்க. I'm enjoying on a Friday அப்படின்னு சொல்லியிருக்காரு. Thank you. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஓ அவருக்கும் பர்த்டேவாமா, தட்ஸ் நைஸ். இன்னைக்கு வந்து நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி, காமராஜர் அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி, அண்ட் இவருக்கும் வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ ஸ்ரீனிவாசன், விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. வேறு யார்? சந்தோஷ் ஃப்ரம் கார்ஃபகான். சென்னை பல்லாவரம் மக்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். பல்லாவரம் மக்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்களுக்கு அங்கே கேட்குமா? எனிவே, அருண் ஃப்ரம் ராசல்கேமா அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம், எத்தியாத்ரியல் வீடியோ பார்த்தேன், ஹோப் யூ என்ஜாய்ட் அப்படின்ட்டு. எஸ் ஐ டிட், ஐ டிட். அசீம் ஃப்ரம் ஷார்ஜா அபு சாகரா, குட் மார்னிங் டு யூ டூ. பிரேம் ஜெரி, குட் மார்னிங். யா, ஹவ் ஆர் யூ? நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் செப்டம்பர் 30th ஈவினிங் ஜபல் அலியிலேருந்து 6:30 நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு நைட்டு 12 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். 15 crash 311 அண்ட் 2 மணி நேரம் ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து நான் ரீஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் வேற பண்ணேன். ஐயோ, வேர்ஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் அப்படின்ட்டுருக்காரு. ஆக்சுவலி எஸ் அவர் அனுப்பியிருக்காரு, மைண்டில் நிற்கல. ஆமாங்க, யா ஐ ரிமெம்பர், ஐ ரிமெம்பர். ஆனால் எனக்கு புரியல, இந்த ஃபியூவல் டே வந்து, ஐ மீன் இந்த ஃபியூவல் வந்து ரைஸ் ஆகிறது நாளையிலேருந்துனா அதுக்கு முன்னாடி இருக்கிற டே நம்ம அவ்வளோ க்யூவாக பண்ணி நிற்கிறோமே, அந்த க்யூ பண்ணுறதுல வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகும் நமக்கு ஃபியூல் இல்லையா. நானும் பார்த்தேன், சரி நம்ம தான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவோமே, ஒரு 12:30 சுமார் இருக்கு, பெருசாக கூட்டம்லாம் இருக்காது செப்டம்பர் 30th பார்த்தேன். எங்கே ஆ அப்படி ரோடு வரைக்கும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற அளவுக்கு அப்போவே மக்கள்லாம் போய் நின்றுட்டாங்க ஃபியூல் ஸ்டேஷனில். அதனால சரி போ பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து அன்னைக்கு போய் அவசரமாலாம் ஃபியூல்லாம் ஃபில் பண்ணல. எனிவே, அபுதாபியில் நல்ல கிளைமேட் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இளையபாரதி, குட் மார்னிங். நம்ம காந்தி தாத்தாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். இந்த பீஸ்ஃபுல் மார்னிங்கில் உங்கள் மேக்னெட்டிக் வாய்ஸ் கேட்க இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ட்டு. அடடே, இளையபாரதி அண்ட் சரவணன், தேங்க்ஸ் ஃபார் யூ மெசேஜ். வேறு யார்? கருப்புசாமி துரை, டுடே மை வைஃப்ஸ் பர்த்டே, ஹர் நேம் இஸ் வினிதா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா? வினிதாக்கு விஷிங் ஹர் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. சங்கர், அதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. சரி நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு லைஃப் அண்ட் இட்ஸ் அக்செப்டன்ஸ் தியரின்னு காலையில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐ வில் சி. அண்ட் வேறு யார்? குமார் ஃப்ரம் ஜப்பான், சங்கர், ரவி, ஹர்ஷ, சீனா, ரவி சங்கர், ஹாஜா, ருஹி, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, பிரேக் அப்புறமா வந்து நம்ம ராகுல் கேட்ட பாட்டு பாவம், ராகுல் வந்து கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், பாட்டு வரல அப்படின்ட்டு. ராகுல்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேல பேசுவோம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
4: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
1: Brought to you by
5: Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஃபிளை துபாய் விமானத்தின் அவசர தர இறக்கம் தொடர்பில் சவுதி அரேபியா விளக்கம் அளித்துள்ளது. செப்டம்பர் 30 சவுதி அரேபியாவின் தபூக்கில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் பின் அப்துல் அசி சர்வதேச விமான நிலையத்தில் ஃபிளை துபாய் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபிய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஃபிளை துபாய் FZ1073 விமானத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானம் தபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமானம் மற்றும் அதில் இருந்த பயணிகள், விமான பணியாளர்கள் தொடர்பாக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் சவுதி அரேபிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஃபிளை துபாய் FZ1073 விமானத்தில் ஏற்பட்ட சம்பவம் பயங்கரவாத நடவடிக்கையுடன் தொடர்புடையதா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அமீரக அட்டர்னி ஜெனரல் டாக்டர் ஹமத் சயிஃப் அல் ஷம்ஷி இது தொடர்பிலான அறிக்கையை நேற்று வெளியிட்டார். உலக அளவில் டீசல் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவில் இருந்து டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஐரோப்பிய நாடுகளின் டீசல் கையிருப்பில் ஒரு பகுதியை வெளியிடுமாறு அந்த நாடுகளிடம் கோரலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஐரோப்பிய நாடுகள் தங்களிடம் உள்ள டீசல் கையிருப்பை உடனடியாக தயார்படுத்தி சந்தையில் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் உயர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க விவசாயிகள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இதன் முழு சுமையையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் டீசல் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது குறித்த டிரம்பின் பரிசீலனை உள்நாட்டு எரிபொருள் விநியோகத்தை அதிகரித்து விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐரோப்பிய கையிருப்பை வெளியிடுவது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் சர்வதேச டீசல் சந்தையில் விநியோக நிலைமையை பொறுத்தே அமையும். உலக சந்தையில் இன்று காலை நிலவரப்படி கச்சா எண்ணெய் விலை சற்று சரிந்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: மகளிருக்கான கட்டணமில்லா வெற்றி பயணத் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டின் மதிப்புமிகு மகளிரான நம் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், பெண் குழந்தைகள் மற்றும் திருநர் அனைவருக்கும் கட்டணமில்லா வெற்றி பயண திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் நேற்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். வடமாநில இன்ஃபுளுசர்களுக்காக ரீல்ஸ் ஆட்சி நடத்தும் தாவிகா அரசு ஆபத்தை உணர்ந்து உடனடியாக தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டின் உயிர்கொள்கை, அதில் விளையாட வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். இதுவரை மத்திய அரசின் ஹிந்தி திணைப்பை தான் தமிழ்நாடு எதிர்கொண்டு வந்தது. தற்போது மாநில அரசை அந்த பணியை செய்வதுதான் அவர்கள் சொன்ன மாற்றம் போல என்று அவர் கூறியுள்ளார். எல்லாவற்றிலும் ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு கிளம்பியதும்

0: டர்ன் அளிக்கும் தாவிகா அரசின் மற்றொரு முயற்சியா இது என்றும் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: காங்கிரஸ் ஜனதா கட்சி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ராஜினாமாவை வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான விவகாரங்களை முன்வைத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே எச்சரித்துள்ளார். மும்பையில் இன்று போராட்டம் தொடங்கப்படும் என்றும் தொடர்ந்து கோவா, கர்நாடகா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். அக்டோபர் இறுதியில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து இந்த விவகாரம் எழுந்துள்ளது. தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் வாக்காளர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் பெயர் மீள் சேர்ப்பு தொடர்பான சில முடிவுகளில் ஆட்சேபனை தெரிவித்ததாக செய்திகள் வெளியான நிலையில் தேர்தல் ஆணையம் தனது முடிவுகள் ஒருமனதாக எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் இருந்து சுமார் 15 மைல் தொலைவில் ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 20 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தற்போது சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடுமையான அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் மற்றும் கடற்போக்குவரத்து தடைகள் காரணமாக இக்கப்பல்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதோடு சில கப்பல்களில் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சீனாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 20 காலியான எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இலங்கை கடலோர பகுதிக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ளன. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஆதரவளிக்கும் தரப்பினருக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து வருவதன் காரணமாகவே இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. கப்பல்களில் உள்ள மாலுமிகள் உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற முயற்சித்த போதிலும் அமெரிக்க தடைகளுக்கு சிக்க நேரிடும் என்ற பயம் காரணமாக சில இலங்கை விநியோகஸ்தர்கள் சேவைகளை வழங்க தயங்குவதால் அவர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். 2027 ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அக்டோபர் 2 நமீபியாவின் விண்ட்ஹோக்கில் நடைபெறும் 3 அணிகள் பங்கேற்கும் சூப்பர் சீரீஸுடன் உலகக்கோப்பை தொடங்குகிறது. இந்த தொடரின் மூலம் உலகக்கோப்பையின் குரூப் சுற்றில் இடம்பெறும் கடைசி அணி தீர்மானிக்கப்படும். உலகக்கோப்பையில் இடம்பெறும் 12 அணிகள் தலா 6 அணிகள் கொண்ட 2 குழுக்களாக பிரிக்கப்படும். அக்டோபர் 7 கேப்டவுனில் குரூப் சுற்று போட்டிகள் தொடங்குகின்றன. முதல் போட்டியிலேயே 2023 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் மறு ஆட்டமாக நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இந்தியாவை எதிர்கொள்கின்றது. உலகக்கோப்பையை நடத்தும் இணை நாடுகளான தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் முறையே அக்டோபர் 9 மற்றும் 11 தங்களது முதல் போட்டிகளில் களமிறங்குகின்றன. கேப்டவுனில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்தையும் புலவாயுவில் ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்கின்றது. உலகக்கோப்பையில் பங்கேற்கும் 14 அணிகளில் போட்டியை நடத்தும் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுடன் 2026 செப்டம்பர் 30 ஆடவர் ஒருநாள் தரவரிசையில் முதல் 8 இடங்களில் இருக்கும் அணிகளும் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. மீதமுள்ள 4 இடங்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று மூலம் தீர்மானிக்கப்படும். இதில் முதலிடம் பிடிக்கும் அணி நேரடியாக குரூப் சுற்றுக்கு தகுதி பெறும். மீதமுள்ள 3 அணிகள் சூப்பர் சீரீஸில் விளையாடி அதில் வெற்றி பெறும் அணி உலகக்கோப்பை குரூப் சுற்றில் இடம்பெறும்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில நேரங்களில் அதிக மேகமூட்டமும் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று பொதுவாக லேசானது முதல் மிதமான வேகம் வரை வீசும். கடலோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களின் மலைப்பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 34 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 29 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
4: Star of the month. Music director.

0: ஆல்பம் இல்ல, அனிருத்தோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் படங்கள் பார்த்தோம்னா என்டயர் ஆல்பமே வந்து ஹிட்டா இருக்கும். எனக்கு பர்சனலி அவரோட ரொம்ப பிடிச்ச ஆல்பம்ஸ்ல ஒண்ணு இந்த நானும் ரவுடி தான். அதுலயும் இந்த நீயும் நானும் பாட்டு, வாட் எ ரேஜ் இட் வாஸ் ரிலீஸ் ஆன அந்த சமயத்துல, ரொம்ப பெரிய ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாட்டா இருந்தது. நல்ல ஒரு ஆல்பம் அண்ட் ஜாலியான ஒரு படமும் கூட. கேட்டு முடிச்சாச்சு, ஹாப்பி ஃப்ரைடே எவ்ரிவன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ அப்படி நெத்தியெல்லாம் சுருக்கி வச்சுட்டு டென்ஷனா எதையோ யோசிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஃப்ரைடே வந்தாச்சு, சரியா வேலையெல்லாம் முடிங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு மீம் ஒன்று வருமே, வாட் எவர் கம்ஸ் ஆஃப்டர் 4 PM ஆன் அ ஃப்ரைடே, அது வந்து இட் வில் பி நெக்ஸ்ட் வீக்ஸ் ப்ராப்ளம். அதனால ஐ வில் கோ என்ஜாய் மை வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு பூனை ஒன்று டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி, இந்த ஒரு ஃபனி கேரக்டர்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் வரும் தெரியுமா? ஸோ அந்த மென்டாலிட்டியில் இருந்துக்கோங்க நீங்கள். ஓகே, அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சங்கத்தமிழன், அதுக்கப்புறம் கச்சேரி ஆரம்பம் படங்கள் இருந்தாலும் ரெண்டு பாட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அப்டேட்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இந்த வாரம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வீக். நம்ம துபாயோட எத்தியாத் ரயில் ஸ்டேஷன் பாசஞ்சர் ஸ்டேஷன் முதல் ஸ்டேஷன் வந்து ஓபன் ஆகி, அதுல வந்து நானும் போய் பயணிச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 100 பாசஞ்சர்ஸ்ல நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலி இந்த சோவினியர் பாக்ஸ் ஒன்று இருந்தது தெரியுமா, அதுல வந்து அதுதான் கொடுத்துருந்தாங்க ஒரு டேக் மாதிரி, முதல் 100 பாசஞ்சர்ஸ்ல நீங்களும் ஒருத்தங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அதை வந்து கமெமரேட் பண்ற மாதிரி ஒரு குட்டி ஒரு மெமரிக்காக ஒரு சின்ன ஒரு மெடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனிவே தட் இஸ் இட். அண்ட் இன்னொன்று, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த எத்திஹாத் ரயிலோட இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லேசர் ஷோஸ் எல்லாம் நடக்குது. நானே வந்து நினச்சேன், சரி காலங்காத்தால் நம்ம போகிறோமே, இன்னும் இருட்டாக தானே இருக்கு, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க வந்து சில ஸ்பெசிஃபிக்கான டைமிங்ஸில் மட்டும்தான் இந்த லேசர் ஷோஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ எத்திஹாத் ரயிலோட இந்த மைல் ஸ்டோனை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்டேஷன்ஸ் இன் அபுதாபி, துபாய் அண்ட் ஃபுஜேரா, இந்த மூணு ஸ்டேஷன்ஸ்லையும் வந்து இந்த நேஷனல் ஃபிளாகோடைய கலர்ஸில் லேசர் ஷோ வந்து அந்த ஸ்டேஷனோட அந்த ஃபசாட்ல வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 2 தேதியான இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் 7 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ மேபி அந்த சைடு நீங்க எங்கேயாவது தாண்டி போறீங்கன்னா நீங்க பார்க்கலாம், சரியா இந்த லேசர் ஷோஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அபுதாபி, துபாய், அல்தேஜ், ஷார்ஜா, ஃபுஜேரான்னு சொல்லி இந்த 4 பேசஞ்சர் ஸ்டேஷன்ஸ் ஓபன் பண்ணதை வந்து கொண்டாடும் வகையில தான் இந்த லேசர் ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோன்ட் மிஸ் இட் அவுட், இன்னைக்கு நீங்க எத்தியாத் ரயில் ஸ்டேஷன் வழியா தாண்டி போறீங்கன்னா பாருங்க, சரியா? அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா எத்திஹாத் ரயில்ல அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ், மோர் ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம யூஏக்குள்ள 11 ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, அதில் 4 ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓப்பன். அண்ட் நவம்பர் 30 இஸ் கோயிங் டு பி அன் அதர் பிக் டே, ஏன்னா மதீனத் ஜாயத் அல்தாஃப்ரா, அதுக்கப்புறம் லீவா அல்தாஃப்ரால 2 ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆன் டிசம்பர் 30, 2026 அல் மிர்ஃபா, அதுக்கப்புறம் அல் தானா, அல் சிலான்னு சொல்லிட்டு எல்லாமே இனி அல்தாஃப்ரால இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த வருஷம் மார்ச் 30 யூனிவர்சிட்டி ஷார்ஜ் இன்னும் ஒரு ஸ்டேஷன் ஓபன் பண்ண போறாங்கங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
2: Back to back.
1: Brought
2: to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

back to back அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% advance ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
6: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
5: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
7: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
8: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ், டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
7: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
8: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
9: ஆஃபர் வேலிட் until 11th October only at பீமா Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNC apply.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி lowest gold rateல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் valid till 7th November. Mersal Morning brought to you by
15: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM exclusive for NRIs.
0: Co-sponsored by
15: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: நெல்சன்
2: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
2: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணி மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர்.
7: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
8: எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம், அதாவது இந்த வெற்றி பயணம் திட்டத்தை வந்து முதல்வர் விஜய் சென்னை கோயம்பேட்டில் வந்து தொடங்கி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம். ஸோ அவரே வந்து பெண்களுக்கெல்லாம் டிக்கெட்லாம் வழங்கிட்டு இருக்காரு, அந்த சீன் வந்து பார்க்க முடியுது. ஸோ பெண்களுக்கு பேருந்து டிக்கெட் கொடுத்த முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க முடியுது. எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சென்னை டு காஞ்சிபுரம் 76B பேருந்தில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திட்டம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதனால வந்து நிறைய பெண்கள்லாம் வந்து பயன்பெறுவாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 12,695 பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தினசரி வந்து 168,500 நடைகள் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம ஊரில் கண்டு முன்னாடி பார்க்கக்கூடிய சீன். அண்ட் 8:40 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கூலர் டேஸ் அஹெட் கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு ஏதோ மழையெல்லாம் பெய்யுமாமே. அதுவும் இந்த வருஷம் வந்து இந்த எல் நீனியோட தாக்கத்தினால நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து வெயில் சுட்டரிக்க போகுது, ஈவன் இந்த லாஸ்ட் குவார்ட்டர். ஆனால் இங்கே நம்ம யூஏயில் பார்த்தோம்னா இந்த குளிர்காலத்தில் வந்து மழையும் வந்து நிறைய பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் மழையெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியர் தெரிவிச்சிருக்காங்க. ஐ திங்க் அதை ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வந்து யுஏயினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். அண்ட் கிளவுடி டு பார்ட்லி கிளவுடி கண்டிஷன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சதர்ன் ஏரியாஸ்ல பார்க்கலாம்ட்டும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 44 டிகிரிஸ் வரைக்கும் போகும். அண்ட் மினிமம்னு நம்ம பார்த்தோம்னா இன்சைட் த சிட்டி 30s வந்து இருக்கும், லைக் 30, 31, 32 அதில் இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. கூலர் கண்டிஷன்ஸ் வந்து நாளையிலேருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சண்டே வந்து கொஞ்சம் ஃபாகி கண்டிஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சண்டே அண்ட் மண்டே மார்னிங் வந்து ஃபாக் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்பு இருக்கா. ஸோ ஃபாக் எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஏரியாஸ்லாம் பயணிக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா டேக் கேர். என்னெல்லாம் நீங்கள் வந்து அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட். ஆல் ரைட். அண்ட் இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனுடைய துவக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் ஃபெஸ்டிவ் சீசனில் நம்ம பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலையெல்லாம் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்படி தங்கத்தோடைய விலை அதிகரிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு வச்சிங்கன்னா ஜாய் ஆலோ காஸ்ட்ல அதுக்காக ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரொமோஷன் ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடித்த நகை என்ன எதுங்கிறத பார்த்து அதுக்கு வெறும் 10% மட்டும் முன்பணம் செலுத்தி போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனில் உங்களுக்கு பிடிச்ச நகையோட விலை நீங்க புக் பண்ணிக்கலாம். நவம்பர் 7 தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் வேலிடாக இருக்கு.

0: சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

Castle Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho ஐ அழைக்கவும்.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: பிசினஸ் அப்டேட் brought to you by Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: எத்திஹாத் ரயில் சக்சஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகியிருக்கு. அண்ட் எத்திஹாத் ரயில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் பார்க்கிங் சேவைகள் வழங்குறதுக்காக ஒரு எம்ஓயு ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டீல் ஒன்று சைல் பண்ணியிருக்காங்க வித் கியூ மொபிலிட்டி அண்ட் பார்க்கிங். ஸோ இவங்க மூணு பேருமா சேர்ந்து, தட் இஸ் எத்திஹாத் ரயில், கியூ மொபிலிட்டி அண்ட் பார்க்கிங், மூணு பேருமா சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எத்திஹாத் ரயில் ஸ்டேஷன்ஸில் டெவலப் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக, ஸ்மார்ட் ஃபெசிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா அபுதாபி, துபாய், அல்தியத் அண்ட் ஃபுஜேராவில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்தெந்த இடங்களில் கியூ மொபிலிட்டி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அபுதாபி, அல்தியத் அண்ட் ஃபுஜேரா ஸ்டேஷன்ஸில் கியூ மொபிலிட்டி வில் டேக் கேர், வயல் பார்க்கின் வந்து துபாய் ஸ்டேஷனோடைய ஸ்மார்ட் பார்க்கிங்கை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.
0: Business update brought to you by
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: Mercil Morning brought to you by
4: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 am to 7 pm exclusive for NRIs.
3: Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதியை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள பேருந்து நிலையத்தில் வெற்றி பயணம் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். அத்துடன் பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களுக்கு கட்டணமில்லா டிக்கெட்டினை அவர் வழங்கினார். சுதந்திர இந்தியாவுக்கு காந்தி முன்வைத்த மிகப்பெரிய சவால், ஒருபோதும் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக இருந்ததில்லை, மாறாக சுயமாக சிந்தியுங்கள் என்பதே அவரது செய்தியாக இருந்தது என்று கமல்ஹாசன் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பதிவிட்டுள்ளார். இன்றைய அரசியல் பிளவுகள், கனநேரத்தில் உருவாகும் கருத்துக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் கடுமையான எதிர்வினைகள் நிறைந்த காலத்தில் காந்தி இந்தியாவுக்கு எதை உணர்த்துகின்றார் என்றும் அவர் வினவினார். உங்கள் அரசியல் மனசாட்சியை எந்த கட்சி, சித்தாந்தம், கூட்டம், சமூக ஊடக பிரபலர் அல்லது அல்கோரிதத்திடம் ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் என்பதே இக்காலத்தில் அவரது முக்கியமான செய்தியாக இருக்கலாம் என்று கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் தொடர்பாக ஜந்தர் மந்தரில் திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்தை முன்னிட்டு மத்திய டெல்லி முழுவதும் கூடுதல் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடைமுறையில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி யானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பாந்துல குணவர்தன லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கு அமையவே அவர் ஆஜராகியுள்ளார். கடந்த 2007 அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய முன்னாள் அமைச்சர் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். துபாயில் 10வது ஆண்டாக நடைபெறவுள்ள துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் 2026 பதிவு தொடங்கியுள்ளது. அக்டோபர் 31 முதல் நவம்பர் 29 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத நிகழ்வில் தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யும் 30க்கு 30 சவால் முன்வைக்கப்படுகின்றது. துபாய் முழுவதும் திறந்த வழி உடற்பயிற்சி மையமாக மாறும் வகையில் பல்வேறு உடற்பயிற்சி மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான விதிமுறைகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேரத்தை வீணடிப்பதை தடுப்பது, கிரிக்கெட் பந்துகளின் அளவு மற்றும் இடைக்கான விதிமுறைகளை ஒரே மாதிரியாக்குவது, ஃபீல்டிங் தொடர்பான சில விதிகளை தெளிவுபடுத்துவது உள்ளிட்ட மாற்றங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அக்டோபர் 1 அல்லது அதற்கு பிறகு தொடங்கும் சர்வதேச தொடர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் பொருந்தும். ஏற்கனவே நடைபெற்று வரும் தொடர்கள் பழைய விதிகளின்படியே தொடரும் என்று ICC தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கடந்த ஓரிரு நாட்களாவே நம்ம எல்லாரோட ஜெனரல் கான்வர்சேஷன்ஸ், இட் குட் பி வித் எனிபடி, ஏன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கூட நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக இருக்கிறது இங்க நம்ம யூஏயோட இந்த பெட்ரோல் ரேட்ஸ் இல்லை, இந்த ஃபியூவல் ரேட்ஸ் தான் இல்லை. டீசலுக்கு தான் வந்து பலத்த அடி டீசல் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம், பட் யூனோ பர்சனல் யூசேஜுக்கு டீசல் வண்டி பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கமர்ஷியல் யூசஸ்க்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க, பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் செய்வாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறது, இப்படி ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறைய மீம்ஸ் அண்ட் நிறைய ரெப்ரஸன்டேஷன்ஸ் நேற்று காலையில் ஃபுல்லாக வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக. அப்புறம் இன்றைக்கி எப்படி ஆஃபீஸ் போனீங்க, கேமல் மேலே ஏறி போனீங்களா, இல்லை சைக்கிளில் போனீங்களா, இல்லை பொடி நடையாக நடந்து போனீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்ரியேட்டிவான கான்டென்ட்லாம் இட் வாஸ் கோயிங் அரவுண்ட் இந்த ஒரு ஃபியூவல் ரேட் ஹைக்கில். அண்ட் எனக்கு வந்து ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தார், யார் தெரியுமா, கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்திருந்தது, இந்த ஃபியூவல் ரேட் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கிற அந்த காரணத்தினால எங்கள் ஆஃபீஸில் எங்கள் வண்டியில் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் வச்சுட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கன்சிடரேட்டான டிசிஷன்ஸ் எல்லாம், டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க இப்போ யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா. தேவையே இல்லாமல் வந்து பல மணி நேரம் ஆஃபீஸில் வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறது, வேலை இருந்தாலும் இல்லைனாலும் வந்து இத்தனை நேரம் இருக்கணும்னு சொல்கிறது, இத்தனை நாட்கள் ஒரு ஒரு வாரத்தில் வரணும்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டால் எல்லாருக்குமே நல்லது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூல் ரேட்ஸ் வந்து இப்படி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் விலைவாசி தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர நமக்கு வர வேண்டிய யூனோ வருமானம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த அளவுக்கு இவ்வளோ குயிக்கான பேஸில் வந்து ஜாஸ்தி ஆகாது. அது வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது, வி கான்ட் கம்ப்ளைன் அபவுட் தேட் டூ இல்லையா. இன்ஃப்ளேஷன் அளவுக்கு நம்மளுடைய யூனோ இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகணும்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் அந்த மாதிரியான நேரத்தில் எல்லாரும் வந்து கொஞ்சம் கன்சிடரேட்டாக டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம துபாய் கவர்மெண்ட்லேயே போன வருஷத்துலேருந்தே அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தது இதுதான். அவங்க சொன்னதுக்கான காரணம் என்னென்னா டிராஃபிக் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, ரோடில் வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராபப்ளி ஃப்ளெக்சிபிளான ஒர்க் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் ஒர்க்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட சர்வீசஸ்க்கு கொடுக்க முடியும், உங்கள் கம்பெனியோட கெப்பாசிட்டியில் வந்து அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டூ தேட், ஸோ தேட் வெளியில் வந்து வாகனங்கள் நிறையா எல்லாமே இருக்கும். அண்ட் கட்டாயமாக இந்த தினம் வேலைக்கு போயிட்டு வரணுன்ற மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்காவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட்னு சொல்லி அவங்களே இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணால் ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே நல்லது இல்லையா. ஏன்னா பல மணி நேரம் வந்து நம்ம டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஃபியூவல் வந்து அது பாட்டுக்கு போகும். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ், அது டெசிஷன் மேக்கிங் ரூல்ஸில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி என்ன பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து வேலை பாதிக்காத அளவுக்கு இந்த செட்டப்பை வந்து மாற்றி அமைக்கலாங்கிற மாதிரி யோசிங்க. ஓகே, பொது நலன் கருதி வெளியிட்டது நான் தான். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் தங்கலான் படத்துலேருந்து மினிக்கி மினிக்கி பாட்டு, அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம் படத்துலேருந்து சண்டைக்காரி சண்டைக்காரி தானே, ஆமாம் சண்டைக்காரி. இந்த பாட்டு எப்படி வரும், கொஞ்ச நேரம் தான் வேற ஒரு சண்டைக்காரி கேட்டோம், இது வேற ஒரு சண்டைக்காரிகள. சரி, ஓனர் இஸ் ரெண்டு பாட்டும் கேளுங்க.
1: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஃபைட்டர் 1 வெற்றியை தொடர்ந்து
1: என்ன கொண்டு டுனால நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
1: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு.
0: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: செழித்தையும் தமிழே ஒளியே வாழி.
4: சங்கத்திலே மொழி உச்சங்கள் நீ கண்டு புகழை தினாய் நிதமி வாடியே அகமென்

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. இந்த வருஷம் நம்ம பார்த்தோன்னா நம்ம அபுதாபியில் இந்த ஒரு ஹெல்தி அண்ட் சஸ்டெயினபிள் லிவிங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து அதையொட்டி சில மாற்றங்கள்லாம் நிகழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அந்த பில்டிங் செக்ஷன்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரி ஃபுட்ஸ் ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். இம்பல்சிவாக நம்ம வந்து டப்புன்னு யோசிச்சு கடைசி நிமிஷம் தேவையில்லாத இந்த அன்வான்டட் அன்ஹெல்தி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது ஒன்று அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதோடு வந்து பார்த்தா பாப்புலரான யூனோ டெய்ரி பிராண்ட்ஸ்லாம் வந்து சுகர் கான்டென்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கொண்டு வந்தாங்களா. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தா அபுதாபியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில், அதாவது தங்கும் விடுதிகள் மற்றும் சுற்றுலா பகுதிகளில் செயல்படக்கூடிய ஹோட்டல்ஸோட அந்த மெனியூ இருக்குல்ல, அந்த உணவு பட்டியல், அதில் வந்து ஒரு ஒரு கேட்டகரியிலையுமே பார்த்தா ஒரு ஆரோக்கியமான உணவாவது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கான உணவு பட்டியலில் வந்து 50% ஆரோக்கியமான உணவுகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது விதியை நேத்தியிலிருந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அபுதாபியில.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM exclusive for NRIs.
2: Co-sponsored by
3: Al Ansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: டு யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா. We'll be back after a short commercial break.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: லுக் ஈஸி ஈஸி சரா
4: சரா சொந்த ஊர்ல சொந்த பாய் எடோ இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
5: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
4: எப்படி எப்படி?
1: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: டிராபிக் அப்டேட்
2: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
7: Actually kaalaila பீக் ஆர்ல பார்த்தப்போ 311ல டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. ஸ்லோ மூவிங் டிராஃபிக் நல்லாவே தெரியுது இந்த முவேலா ஏரியாலலாம் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில். அண்ட் தென் E11ல பார்த்தோன்னா ஒரு கிராஷ் வேற தெரியுது எனக்கு மேப்ல பார்க்கும்பொழுது. E11ல இட் ஷோஸ் மம்சார் ரைட். ஸோ மம்சார்ல வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு அது தெரியுது. அதை தவிர்த்து ராசல்கோர் ரோட்ல கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது, வேற எதுவும் அன்யூஷுவல் ஆக இல்லை. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரைடே ஃபீல் தெரிஞ்சிடும் ரோட்ல. டிரைவ் சேஃப்.
6: டிராஃபிக் அப்டேட்
2: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
6: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா.
1: For details, call 056-415-4242.

0: eso que se puede detener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
6: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
7: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
9: லூலு, where the world comes to shop.
10: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
11: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
10: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: 9:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சென்னையில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய இந்த டோல் பிளாசாஸ்லாம் என்ன கூட்ட நெரிசல். இப்ப வரைக்கும் வந்து கூட்ட நெரிசல் அங்க பார்க்க முடியுதுன்னு சொல்லி செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் தான். ஏன்னா லாங் வீக்கெண்ட் வந்துச்சுனாலே அது அப்படி அங்க. இங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்ட நெரிசல் கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே டிராஃபிக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து செட்டில் டவுன் ஆகி அந்த ஒரு லைட்டா கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் காலியாகி வீக்கெண்ட் வந்தாச்சு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துற மாதிரி நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்கெண்ட் வந்தாலே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியே ஆகணும். உங்களுக்குங்கிறத விட நமக்கு நம்ம ஞாபகப்படுத்துவோம். வாரம் ஃபுல்லாக தான் வந்து ஒரு ரொட்டீன் இல்லாமல் ஏன்னோ எப்படியோ தூங்குறோம், எப்படியோ எந்திரிக்கிறோம், கிடைக்கிறத சாப்பிட்றோம், போகிறோம், வரோம். ஆனால் உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி தள்ளி போட்டு வீக்கெண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க, யூனோ பாடியில் வந்து ஏதோ சம்திங் உங்களுக்கு சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்குது, இங்கே வலிக்குது, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, வழக்கத்தை விட அதிகமாக வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்குது, ஸ்கின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி இருக்குது, பட் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு நாட் டிலே இட். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வந்து ஆரம்பிக்கும் பொழுதும் இல்லை, அந்த ஆரம்ப நிலையில் ட்ரீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் போக போக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீட்மெண்ட்டுக்கான டைம் வந்து ஜாஸ்தி ஆகலாம், சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஸோ எதையுமே வந்து இந்த ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இட் வில் மேக் ஆர் லைஃப்ஸ் ஈஸி. அதுக்கு தான் வந்து இந்த விஷயத்த இப்போ வீக்கெண்ட் ஓட்டி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம ஆயுட்ரீட் ஆயுர்வேதாலேருந்து டாக்டர் கீதா சதானந்தன் போன வாரம் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஷோவில், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த சீசனல் சேஞ்சஸ்க்கு நம்ம எப்படிலாம் வந்து தயாராகிக்கணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட சேர்த்து பார்த்தா ஆயுட்ரீட் ஆயுர்வேதா உங்களை இன்னும் பெட்டராக சர்வ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் எக்ஸ்பேண்டட். ஸோ அந்த சந்தோஷமான விஷயத்தையும் சொன்னாங்க. அக்டோபர் 1st உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். அல் பர்ஷா அர்ஜான்லையும் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவோட துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி பிரான்ச்சஸை தொடர்ந்து இப்போ அர்ஜான் அல்பர்ஷாலையும் அவங்களுடைய கிளை இஸ் நவ் ஓப்பன். அண்ட் ஒரு அன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி தான், இது வந்து சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தால் யாரும் வந்து வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாராவது வாங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே வந்து நாங்கள் வாங்கன்னு உங்களை மனசார வரவேற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதா வந்து இட் இஸ் மச் மோர் தேன் யூனோ ட்ரீட்டிங் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணுறதை விட ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வெல்னஸ் அண்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஆயுர்வேதாவில், நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் ஓவரால் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ரெஜுவினேஷன் சர்வீசஸ் அண்ட் மற்ற சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறதுக்கு டாக்டர் கீதா சதானந்தன் அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் வேறு கொடுத்தாங்க. அதே தான் வந்து ஐம் லெட்டிங் யூ ஆல்சோ நோ. ஸோ நல்ல ஒரு பாடி மசாஜ், நல்ல ஒரு அபியங்கம் எடுத்துக்கிட்டு, ஸ்டீம் பாத்தெல்லாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை போட்டால் எப்படி இருக்கும்? வீக்கெண்ட் பிளான்லாம் அதை வச்சுக்கோங்க நீங்கள். சரியா, ஆயுட்ரீட் ஆயுர்வேதாவில் வண்டர்ஃபுல்லான சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். சிலிக்கன் ஓஎஸ்எஸ், அதுக்கப்புறம் டிஐபி 1 அண்ட் தென் பர்ஷால அர்ஜான்ல அவங்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய கிளை ஓபன் ஆகியிருக்கு. அதனால போங்க, ரெஜுவினேட் ஆகுங்க இந்த வீக்கெண்ட்ல.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேரணியில் ஈடுபட்டுள்ளார். திமுக வேட்பாளர் சுகன்யாவுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இன்று மாலை நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் கடந்த ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தேர்வு தகுதிக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை ஐகோர்ட் விலக்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் அந்த தேர்வை எழுதிய பணியில் உள்ள ஆசிரியர்கள் 220,464 பேரின் மன உளைச்சல் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
0: மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் டெல்லியில் உள்ள ராஜ்கோட்டில் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராஜ்கோட்டில் நடைபெற்ற சர்வமத பிரார்த்தனையிலும் குடியரசுத் தலைவர் முர்மு பங்கேற்றார். காந்தியின் அமைதி மற்றும் அகிம்சை கொள்கைகள் உலகின் பல பகுதிகளில் போர் மற்றும் மோதல்கள் நீடிக்கும் தற்போதைய சூழலில் முன்பை விட அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அவர் தனது காந்தி ஜெயந்தி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் அடுத்த ஆண்டு முதல் நாட்டின் வரி முறைமையை மேலும் எளிமையாகவும் இலகுவாகவும் மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாவீர் தெரிவித்தார். இதற்கமைய சுங்க வரிக்கு மேலதிகமாக அறவிடப்படும் ஏனைய வரிகளை நீக்கி படிப்படியாக வரிகளை எளிமைப்படுத்துவதற்கு தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஏனைய நிறுவனங்கள் தொடர்பிலும் இத்தகைய எளிய வரி நடைமுறைகளை பின்பற்றப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் இருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் நோக்கி சென்ற எமிரேட்ஸ் விமானம் பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. EK-31 விமானம் அக்டோபர் 1 பிராங்க்ஃபர்ட்டின் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த பயணிக்கு கேபின் குழுவினர் தேவையான உதவிகளை வழங்கியதுடன் பிராங்க்ஃபர்ட் சென்றடைந்ததும் மருத்துவ உதவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிராக மீண்டும் புதிய தாக்குதல்களை தொடங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பத்திரிகை ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தியோட்டோ ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உட்பட மேலும் பல போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த புதிய ராணுவ பொருட்கள் மற்றும் படைகளின் குவிப்பினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் 75 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா ஃபுர்ஹைன் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டிகளில் மேரிகோமுக்கு பிறகு தங்கம் வென்ற 2வது இந்திய வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம். Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
0: அமெரிக்காவின் எதிர்பார்ப்பை விட குறைவாக பணவீக்கம் பதிவானதை தொடர்ந்து தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. இதனால் இந்த மாதம் பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தும் என்ற சந்தை எதிர்பார்ப்பு குறைந்துள்ளது. ஆகஸ்ட் மாத அமெரிக்க பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட குறைவாக பதிவாகியுள்ளது. இதற்கமைய உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலை 0.48% உயர்ந்து 4,192.77 உள்ளது. அமெரிக்க சந்தையிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 2 திரம்ஸ் உயர்ந்து 504 திரம்ஸ் 25 பில்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 467 திரம்ஸாகவும் உயர்ந்துள்ளது.
2: Business update. Business update. Brought to you by
3: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: Business update. Brought to you by
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
5: Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets.

0: visit alra.me. அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: அனிருத் ரவிச்சந்தர்

0: மார்னிங், வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஃப்ரைடே? மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு மணி நேரம் ஆஃப் மெரிசல் மார்னிங். வாட்ஸ்அப்ல வந்து ஏதோ ஒரு கிளிச் வந்ததாமே, பாத்தீங்களா நீங்க? ஏன்னா இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமே என்னன்னா, தெரியாதனமா ஒரு மெசேஜ் வந்து நம்ம அனுப்பிட்டோம், கோபமா அனுப்பிட்டோம், இல்லை ஏதோ ஒரு மூட்ல அனுப்பிட்டோம், ஆர் ராங் விண்டோல நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டப்புனு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க அதை பாக்கிறதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டு டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா கேட்பாங்க அவங்களுக்கு, அப்பதான் வந்து கியூரியாசிட்டி ஆகும், என்ன அனுப்பின, என்ன டிலீட் பண்ண அப்படின்ட்டு. அதை அடுத்த கதை விடுங்க. பட் எனிவே, அந்த ஒரு டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் பட்டன் இருக்கிறது வந்து இட்ஸ் சச் அ ரிலீஃப். அண்ட் இப்போ வந்து ஏதோ இந்த வாட்ஸ்அப்போட இந்த டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாட்ஸ்அப் வெப்ல வந்து இட் இஸ் தேர், ஆனால் வாட்ஸ்அப் ஃபோனில் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஒரு கிளிச் தான் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் அது எத்தனை நாள் ஆச்சு அந்த மெசேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஐ திங்க் அண்டில் ஒரு 60 hours வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை டிலீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா டிலீட் ஃபார் மீ மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், இட் குட் பி அ கிளிச். ஸோ இப்படி உங்களுக்கு அந்த டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் வரல அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வருதோ, வாட்ஸ்அப் வெப்பில் வருதுன்னா போய் அவசரமாக நீங்கள் போய் பார்த்து டிலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃபோனோட டேட் அண்ட் டைமையும் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கான டேட் அண்ட் டைம் ஜோனை வந்து அப்டேட் ஆகிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஆப்ஷன், அதுக்கு வந்து நீங்கள் செக் இன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ரீசெண்டாக ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, மேபி உங்கள் ஃபோனில் வந்து அந்த செட்டிங்ஸ் அப்டேட் ஆயிருக்கலைன்னா இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து எப்படி நம்ம சிஸ்டமில் ஏதாவது பிரச்சனைன்னா ரீஸ்டார்ட் ரீபூட் பண்ணுறோமோ, அதே மாதிரி வாட்ஸ்அப்பையும் வந்து நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ அப்டேட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆப் ஸ்டோர் ஒரு கூகுள் ப்ளேக்கு போயிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன எதுங்கிறத பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களோட கனெக்ஷனை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யா, ஒரு கிளிச்சாக தான் இருக்குது, அதனால தான் வரல, பட் இட் பி ஃபைன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதனால் தப்பான மெசேஜ் அனுப்பாமல் பார்த்துக்கோங்க. அனுப்பி அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நடந்திருக்கும் பல பேருக்கு அந்த மாதிரி. எனிவே, திஸ் இஸ் வாட் தே ஹவ் டோல்ட் வாட்ஸ்அப் சைட்லேருந்து. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் முப்பொழுதுமன் கற்பனைகள், அதுக்கப்புறம் மாசிலாமணி படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவாயிட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? ஆ, நேற்று கூட என் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்பா வந்து எப்போவுமே அதான் சொல்லுவார், கையில் கொஞ்சம் பணம் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீ அனுப்பி விட்டுரு, இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுரு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் பெட்டராக இருக்கும்பொழுது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உங்கள் கையில் வந்து பணம் சேர்ந்து அனுப்ப முடியும் அப்படின்னா, ஊஃப், வாட் இஸ் திஸ், அடேங்கப்பா, ஒரு ஓய்தரம் கிடைக்கிறான் இந்திய ரூபாயோட மதிப்பு 26.23 rupees. அப்பாடி. ஸோ நீங்கள் ஊருக்கு வந்து 1000 rupees அனுப்பணும் அப்படின்னா 38 dirhams 12 fils உங்கள் கையில் இருந்தால் போதும். பாருங்கள் எப்படி தான், 38 dirhams வந்து இட் இஸ் 1000 rupees மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 1000 dirhams அனுப்புனீங்கன்னா 26,000 rupees பக்கம் உங்களுக்கு ஊருக்கு போய் சேரும், சரியா? ஸோ அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக அனுப்புறதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் பணம் அனுப்பும் பொழுது ஏராளமான பரிசுகள், லைக் 200,000 dirhams worth of prizes நீங்கள் வின் பண்ணலாம். அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஓகே, அதை தவிர்த்து டெய்லி, வீக்லி, மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் ப்ளஸ் 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸும் நீங்கள் வின் பண்ணலாம். October 31, 2026 வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் வேலிடாக இருக்குது. அதனால் பாருங்கள், அப்பப்போ டக்கு டக்குன்னு பார்த்து நீங்கள் பணம் அனுப்புங்க. எத்தனைக்கு எத்தனை நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறீங்களோ அத்தனைக்கு அத்தனை இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் UAE-ல.
2: 500 கோடி.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM.
5: We'll be back after a short commercial break.
6: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
7: லூலு, where the world comes to shop.
8: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இந்த அக்டோபர் மாதம் வந்து இல்லை, இங்கே லைக் வி ஆல் நோ ஒரு பக்கம் வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான அவேர்னஸ் மந்தாக பார்க்கப்படுது. ஆமாம், இந்த அக்டோபர் மாதம் வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த மாதம் முழுக்க இல்லை சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறையா நம்ம அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே நம்ம துபாயில் இந்த துபாய் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சென்டர் DESC ஒரு மந்த் லாங் கேம்பெயினும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினின் மூலமாக நமக்கு, அதாவது ரெசிடென்ஸ் ஆகிய நமக்கு, இந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளை வந்து ஏமாற்றக்கூடிய அந்த ஸ்கேமர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்டர்ஸ், அவங்கள வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களுடைய ஸ்கேமில் விழாமல் எப்படி நம்ம அவாய்ட் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இம்பர்சனேஷன், வேற ஒருத்தர் மாதிரி வந்து அவங்க நடித்து நம்மகிட்ட இருந்து பணம் பறிக்க ட்ரை பண்ணுறது, இது ஒன்று பண்ணுவாங்க. ஆர் டேட்டா கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துற மாதிரியான மெசேஜஸ் அனுப்புவாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான பரிச்சயமான நபருடைய குரலில் பேசி நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி என்ன பறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. இமேஜஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் வழியாக அனுப்புவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கேம்பெயினுடைய மெசேஜே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீம் என்னென்னு பார்த்தோன்னா டோன்ட் கெட் பிளேடு அப்படிங்கிற இந்த ஒரு தீமில் தான் இது ரன் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது எல்லாரும் நம்ம வந்து நம்ம மைண்டில் நல்லா ஏற்றுக்கிட்டு வி ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ நம்மளை வந்து ஒரு ஸ்கேமர் ஆர் லைக் யாராவது ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து வராங்க, இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு வராங்க அப்படின்னா, இட் குட் பி த்ரூ எனி மீடியம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும், அவசரமாக நம்ம ஆக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கேமர்ஸ் இல்லை எப்படி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி நம்மளை வந்து இரையாக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளை அவசரப்படுத்துவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் அப்படிம்பாங்க, நமக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம அவகாசம் தராமல் டக்கு டக்குன்னு நம்மளை வந்து ஆக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக கையாளணும் அந்த சிச்சுவேஷனை. ஸோ பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு யூனோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, நமக்கு என்ன வந்திருக்கு, மெசேஜா இல்லை வந்து காலா இல்லை இமெயிலா, என்ன கேட்குறாங்க, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர் வாட் எவர் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அதோட கிரெடிபிலிட்டியை வெரிஃபை பண்ணணும். டு நாட் கெட் பிளேட், ஏமாந்துராதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த இனிஷியேட்டிவ்ல இல்லை, இந்த இனிஷியேட்டிவ்ல சில காம்படிஷன்ஸ் எல்லாம் வேற அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வித்தியாச வித்தியாசமா இப்போ வந்து இந்த மெசேஜை நம்ம சொன்னாதானே மக்கள் மத்தியில் போய் சேரும். ஏன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இந்த இன்டர்நெட்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, அஃப்கோர்ஸ் அதோடைய ரிஸ்க்குக்கும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோம். அதனால எல்லா வயதினருக்கும் புரிகிற மாதிரி இல்லை இந்த கேம்பெயின்ல அவங்க சில காம்படிஷன்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லி காம்படிஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோ இல்லை கான்டென்ட் கிரியேட்டராகவோ இல்லை இன் ஜென்ரல் நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ட்டாக இருந்தீங்கனாலும், இந்த அவேர்னஸ் மெசேஜை வந்து பல பேருக்கு போய் உணர்த்துற மாதிரியான கான்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி துபாய் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய உங்களுடைய அந்த கான்டென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் இவங்க கம்பைண்டாக அறிவிச்சிருக்கக்கூடிய பரிசு வந்து கிட்டத்தட்ட 230,000 திரம்ஸ். ஸோ அதில் வந்து அகேன் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் காம்படிஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்னு அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றின விவரங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டோன்ட் கெட் பிளேட் .ae அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா அதில் அத்தனை விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், டோன்ட் கெட் பிளேட்.
0: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM exclusive for NRIs.
2: Co-sponsored by
0: Al Ansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களைக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
6: நிவி
7: எதை கேட்ட? ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கசலு
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்திட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு, இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்றா ஈவினிங்.
5: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi, lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer valid till 7th November.

0: be back after a short commercial break.
1: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: லூலு, where the world comes to shop.
3: குனிஞ்சா நிமிர முடியலீங்க,
4: நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
4: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
3: ஆமாங்க.
4: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
4: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
5: ஏன் பண்ண முடியாது?
1: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
6: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: அட அட அட ரோடு ஒரு ஒரு நாளும் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. பெருசாக எங்கேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன்லாம் கிடையாது. 311 மட்டும் அங்கங்கே லேசான ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் இருக்கே தவிர கன்ஜெஷன் கிடையாது, கிராஷ் கிடையாது, ரோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ராசல்கோர் ரோட்ல மட்டும் டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைடில் அந்த அல்கேலு கனெக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெச்சில் மட்டும் வழக்கம் போல் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ப்ளஸ் கன்ஜெஷன் இருக்கு. அதர்வைஸ் ரோடே நமக்கு வந்து வீக்கெண்ட் விஷ் பண்ணுற மாதிரி காலியாக இருக்கு.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஆல் ரைட், அப்படி 10:56 ஆச்சு. யெட் அனதர் வீக்கெண்ட், இன்னும் ஒரு வார இறுதி நாள் இன்றைக்கே வெள்ளிக்கிழமை. ஸோ மிச்ச சொச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக நீங்களும் பாருங்கள் உங்களோட டேயை வந்து கொண்டு போங்க எப்படி கொண்டு போகிறீங்களோ. அண்ட் வீக்கெண்ட் நாளைக்கு ஒர்க்கிங்காக இருந்ததுன்னா ஜாலியாக போய் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை வீக்கெண்டு லீவு தான் அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ் ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதாங்க. பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க, அதுவும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, பிடித்த நபர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பீங்களாம். சரியா, நடந்து தான் போகணும். என்ன பண்ணுறது, பெட்ரோல் விலை இப்படி ஏறிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் தெரியல. இப்போ அடுத்ததான் இந்த கேம்பிங் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அவுட்டோர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி ஓட்டாமல் எப்படி இருக்கிறது, எப்படி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலை. பட் பார்த்துக்கலாம், எத்தனையோ பார்த்துட்டோம், இதை பார்த்துக்க மாட்டோமா? ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் அவ்வளோதான். அடுத்ததான் வந்து நம்ம பிரியா ரெடியாக இருக்காங்க மசாலா கேஃபேக்கு, அவங்களோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மண்டே மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். சரியா, டேக் கேர் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.
0: Mercil Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 am to 7 pm exclusive for NRIs.
0: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம், ஒழுங்கு, மருத்துவம், பால்வளம் என எல்லாவற்றிலும் தமிழ்நாடு வீழ்ச்சியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எம்எல்ஏ ஷாப்பிங்கில் மும்முரமாக இருக்கும் முதலமைச்சருக்கு மக்கள் மளிகை கடையில் கூட ஷாப்பிங் செய்ய முடியாமல் கஷ்டத்தில் தவிப்பது தெரியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரத்தில் பரப்புரை

0: தமிழ்நாடு சரிவை சந்தித்து வருகின்றது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: துபாயில் இருந்த டெல் அவீப் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் துணை விமானியால் கத்தியால் குத்தப்பட்ட கேப்டன் ஸ்மித் மச்சார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காணொலி வாயிலாக பேசினார். கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சல் இக்கட்டான நேரத்தில் அவர் வெளிப்படுத்திய சுய நிதானம் மற்றும் உடனடி முடிவெடுக்கும் திறனை பிரதமர் மோடி பாராட்டினார். அவருக்காக ஒட்டுமொத்த நாடும் பிரார்த்தனை செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: மண்டபம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 7.5 லட்சம் வலி நிவாரணி மாத்திரைகளை கரையோர காவற்படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநரை கைது செய்து சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அத்துடன் வேதாளை கடற்கரையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 286 கிலோ பீடி இலை மூட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிஹாத் ரயிலின் பயணிகள் சேவை தொடங்கியதை முன்னிட்டு அபுதாபி, துபாய் மற்றும் ஃபுஜைரா ரயில் நிலையங்களில் கண்கவர் ஒளி மற்றும் லேசர் காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ரயில் சேவையின் தொடக்கத்தை கொண்டாடும் வகையில் ரயில் நிலையங்களில் இந்த ஒளி மற்றும் லேசர் காட்சிகள் தினமும் 7 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை நடைபெறுகின்றன. இதனை நேரில் காண பொதுமக்களுக்கு இன்று அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை கடைசி வாய்ப்பாக உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி மதீனாவில் உள்ள தைபா மின் விநியோக நிலையம் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்றும் இது கடுமையான ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மதீனாவில் உள்ள நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு மின்சாரம் வழங்கும் குடிமக்கள் பயன்பாட்டு கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகுந்த கவலையையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான நியூசிலாந்து மகளிர் அணியில் நீண்டகால காயத்துக்கு பிறகு ஆஃப் ஸ்பின்னர் ஈடன் காசன் மீண்டும் இடம் பிடித்துள்ளார். அக்டோபர் 18 தொடங்கும் இந்த தொடருக்காக விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீராங்கனையுமான பெல்லா ஜேம்ஸ் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்கள் மாலி ஃபென்ஃபோல்ட், ஹனா ரோ ஆகியோரும் அணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளனர். ஈடன் காசன் நீண்ட காலமாக காயம் காரணமாக சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விலகி இருந்த நிலையில் தற்போது மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார்.
2: Business update. Business update. Brought to you by
3: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் ஆசிய நாடுகளின் நாணய மதிப்பு சரிவால் தாய்நாட்டுக்கு பணம் அனுப்பும் போது தொடர்ந்தும் சாதகமான மாற்று வீதத்தை பெற்று வருகின்றனர். 1 திர்ஹாம்ஸுக்கு கிடைக்கும் இந்திய ரூபாய், இலங்கை ரூபாய், பிலிப்பீன்ஸ் பெசோ மற்றும் பாகிஸ்தான் ரூபாய் ஆகியவற்றின் அளவு அதிகரித்துள்ளதால் தாய்நாட்டுக்கு அனுப்பப்படும் பணத்தின் மதிப்பும் உயர்ந்துள்ளது. 1 திரமுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 26.23 ரூபாய் உயர்ந்துள்ளது. இலங்கை ரூபாய் 89.89% உயர்ந்துள்ளது.
2: பிசினஸ் அப்டேட்
4: brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982. weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேவேளை அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமா, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
1: Good morning, good morning, good morning. 89.4 Tamil FM La Masala Cafe. கேட்டுட்ருக்கீங்க, RJ பிரியா வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரில. இந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியோ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி நியூஸாக ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட விஷஸுங்க. அதுக்கப்புறம் யூஏ அப்டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: Update. Brought to you by ABC Cargo and Courier, number one NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்லாம் தேடி தேடி வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க, வீட்டிலலாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் ஒன்ஸ் வந்து நம்ம அப்ராட்லாம் வந்ததுக்கப்புறமா அதுக்கான வாய்ப்பே இல்லையே ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அபுதாபியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஜிஸாக இருக்கட்டும் இல்லை சுற்றுலா பகுதிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லலாம் 50% கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு புதிய ரூல் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து நான் பார்க்குறேன் இல்லையா. ஏன்னா இப்போ ஜங்க் ஃபுட்டுக்கு தான் ரொம்ப நம்ம வந்து அடிக்டராக இருக்கோம். ஒரு 10 நாள் வந்து ஹெல்தியாக சாப்பிட்டாலும் 11-6 நாள் அப்படியே நம்ம கண் அங்கே தான் தேடி போகுது. அதனால் பெட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை மாற்றிக்கிட்டு ஹெல்தியாக இருந்தோம் அப்படின்னா 100 வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்ல. எஸ்.
2: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number one NGCC, TNC apply.
1: அண்ட் இப்போ பேக் டு பேக் 2 பாட்டு வரப்போகுது. இன்றைக்கி நம்ம ஷோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் சொல்கிறேன். நீங்களும் கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
3: Back to back.
4: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்க அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: to listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: E-invoicing lang compulsory pannirkanume. Nee thayara?
4: Irukave irukku. Zoho Books.
3: Idenna pudhu software
4: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
3: So all under one roof, correct a?
4: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும். ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
6: லூலு, where the world comes to shop.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242. This hour of Masala Cafe is brought to you by
12: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
0: Listening to Masala Cafe only on 89.4 Tamil FM. என்ன இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லார்கிட்டலாம் ஷேர் பண்ண மாட்டோம், ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வர அந்த டேமேஜஸ்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களோட கேங்கில் இருப்பாங்க இல்லையா? யார் அவங்க, என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. தப்பித்தவரி கடுகளவு இந்த விஷயம் வெளியே போச்சு, அவ்வளோதான், என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் கூட போய் சொல்லிடுவாங்க. அப்படி யார் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்மைல் டே வாமா.
11: வேர்ல்டு ஸ்மைல் டேவா இன்னைக்கு வந்து என்ன நடந்தாலும் சரி மனசை திடப்படுத்திக்கிட்டு நீங்க எப்பயும் சிரிச்ச முகமாவே இருக்கணும். ஓகேவா? அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது புரியுது. ஏன்னா அப்படின்னா யாரு நம்மளை ஹர்ட் பண்ணாலும் சரி, யார் நம்மளை டோட்டல் டேமேஜ் பண்ணாலும் சரி, அந்த ஒரு சிரிப்பு மட்டும்தான் நம்மளை பொறுக்கி காப்பாத்திட்டு இருக்கு. சில பேர் முகத்திலேயே வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க, ஐயோ என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் வந்து அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சு போயிடவே மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எந்த சீக்ரெட்டை வெளியில சொன்னாலும் அப்படியே போய் ஷேர் பண்ணிட்டு சின்ன பின்னமாக நடந்திருக்கு ஒரு மேட்டர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங். வணக்கம் வணக்கம், உங்களோட பேர் என்ன?
13: ஹக்கீம்.
11: ஹக்கீம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆமாங்க ஆமாங்க, நீங்கள் தானே பாட்டு பாடியெல்லாம் அனுப்புவீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? என் கூட சண்டெல்லாம் வேற போடுவாரு அவரு. என் பாட்டை வந்து நான் பாடி அனுப்பிச்சிருக்கேன், நீங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் பாத்தீங்கல்ல?
13: ஆமா ஆமா.
11: ஓகே,
13: நல்ல சிறப்பாச்சு செஞ்சுட்டாங்க. ரோடு டிராபிக்
11: என்னங்க?
13: டிராபிக் டிராபிக் சொல்லி
11: டிராபிக். ஆமாமா, கேள்விப்பட்டேன்.
13: ஒரு மணி ஆச்சு,
11: தெரியாத
13: என்ன
11: முடிவு பண்ணிக்கணுமே? யாரு கேட்டாலும் என்கிட்ட காசு இல்லடா போங்கடா
13: அப்படின்ட்டீங்களா?
11: ஓகே ஓகே, தேங்க்யூ ஹக்கீம், தேங்க்யூ. ம், பை பை பை. ஸோ நண்பர்கள்னாலே அப்படிதானே. இப்போ பாட்டு வருது மைனா படத்துல இருந்து, அதுக்கப்புறம் 90s நாட் அவுட்ல இருந்து ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஷோல கால் பண்ணி உங்களோட நண்பர்களை பத்தி பெருமையா சொல்லணும். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் என் லைஃப்ல மறக்க மாட்டேன் பிரியா அப்படின்னு இருக்கும்ல, சொல்லாதடா சொல்லாதடா போய் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்றத யோசிங்க பாஸ், யோசிங்க, யோசிச்சுட்டே கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, அர்ஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை.

0: டு யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: லுக் ஈஸி சரா
5: சரா, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடுவர்தான் மேரேஜ் சொல்லிட்டா.
6: சனா பேர்லயே வாங்கிடலாம்
5: விடு. எப்படி
2: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
3: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
7: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
8: அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் துபாய் ஜபீல் லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
10: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Masala Cafe is brought to you by
11: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
12: We gonna blow the speakers baby once again. Vijay.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
8: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா, அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
9: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
8: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
10: This hour of Masala Cafe is brought to you by
11: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
12: Welcome back, 89.4 Tamil FM La Masala Cafe. கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிகிட்டு இருக்கேன். டைம் கரெக்ட் 11:54 ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் மனசை தொட்ட மெட்டுக்காக கால் பண்ணி கேட்கலாம். 800-8940 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-8940 இந்த நம்பருக்கு மனசை தொட்ட மெட்டுக்காக என்ன பாட்டு கேட்க போகிறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங். சாரிங்க, கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? நிர்மல், எப்படி இருக்கீங்க மிஸ்டர் நிர்மல்? ரொம்ப நல்லா இருக்கேன். டே எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? ஆல் குட், சூப்பருங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க? ஓகே, கண்டிப்பா. எதனால உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
13: தமிழ் புலமே அதிகமா இருக்கும்.
12: ஓகே, அதனால. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் கண்டிப்பா அந்த பாட்டை நான் வந்து பிளே பண்றேன். பாய் பாய் பாய் பாய். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அவர் கேட்ட பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்னு, பட் நான் அதை தேடிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒரு சின்ன பாட்டு வரும், அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து நான் அதை ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்பு ஐ மீன் சாரி மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜி ஃப்ரீயாக பேசிகிட்ருக்கேன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இப்போ பாரு, இந்த பழைய ஷோவே வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
11: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940.
14: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சாத்தான்குளத்தில் மாநில நெடுஞ்சாலையில் ஹிந்தியில் ஊர் பெயர்கள் இருந்தது சர்ச்சையான நிலையில் அது தொடர்பில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். மத்திய சாலை மற்றும் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை துறை மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்படுத்தப்பட்ட சாலை மேம்பாட்டு பணிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டதில் சில குளறுபடிகள் நடந்தது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது என்று அவர் கூறினார். குறிப்பிட்ட அதிகாரிகள் சிலரின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தவறுக்கு காரணமான உதவி பொறியியலாளர், உதவி கோட்ட பொறியியலாளர் நேற்றே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மூன்று மொழிகளில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையும் உடனடியாக மாற்றப்பட்டு இரு மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பெயர் பலகை அதே இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தங்களது ஒவ்வொரு சந்திப்பின் போதும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மேலும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்டுவதற்கான நல்ல யோசனைகள் மோடியிடம் இருப்பதாகவும் புட்டின் கூறியுள்ளார். வால்டாய் சர்வதேச விவாத கூட்டம்

0: கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஏற்கனவே விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருச்சியில் இருந்த யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை தொடங்கப்பட்டது. பின்னர் தொழில்நுட்ப காரணங்களுக்காக அந்த விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் இருந்த யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் அல்லது அமீரகம் வழியாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் அமெரிக்க பிரஜைகள் ஸ்மார்ட் டிராவல் என்ரோல்மெண்ட் புரோகிராம் திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அமெரிக்க தூதரக பணிக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இது அமெரிக்க அரசின் இலவச சேவையாகும். வெளிநாடுகளில் இருக்கும் போது பாதுகாப்பு மற்றும் பயண எச்சரிக்கைகள் தொடர்பான தகவல்களை பெற இந்த திட்டம் உதவுகின்றது. எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இந்த இலவச பயண சேவை முக்கியமான உதவியாக இருக்கும் என்று அமெரிக்க கமிஷன் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய நேபாளத்தில் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் குறைந்தது 15 மலையேற்ற பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் பனிச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர். 7126 மீட்டர் உயரம் கொண்ட ஹிம்லாங் சிகரத்தின் அடிவார முகாமில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பனிச்சரிவு ஏற்பட்டது. வெளிநாட்டு மலையேற்ற வீரர்கள் வருவதற்கு முன்னதாக முகாமில் கூடாரங்கள் அமைத்தல், கயிறுகளை பொருத்துதல் உள்ளிட்ட பணிகளில் நேபாளத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மலேசியாவின் செபாங் சர்வதேச பந்தய தளத்துக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபார்முலா 1 திரும்பியுள்ளது. பஹ்ரைன் கிராண்ட் பிரீயில் முதல் பயிற்சி சுற்றில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அதிவேகமாக ஓட்டத்தை நிறைவு செய்தார். அவர் 1:37.520 வினாடிகளில் சுற்றை நிறைவு செய்தார். மெர்சிடிஸ் அணியின் ஜார்ஜ் ரஸ்ஸல் வெர்ஸ்டப்பனை விட 0.83 வினாடிகள் பின்தங்கி 2வது இடத்தை பிடித்தார். கடந்த வாரம் அசர்பைஜான் கிராண்ட் பிரீயில் வெற்றி பெற்ற ரஸ்ஸல் மேம்படுத்தப்பட்ட மெர்சிடிஸ் காருடன் செபாங் பயிற்சியில் பங்கேற்றார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அண்ட் அலேன் சின்ஸ் 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: the month. Star of the month. Music director Anirudh Ravichander.
1: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM. வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல போற விஷயம் வந்து என்னன்னா, சாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பாட்டு கேட்டாரு. ஸோ அந்த பாட்டு வந்து அப்படி இப்படி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பழைய ஆயிரத்தில் ஒருவன் வந்து பிளே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக இப்போ நான் பேசி முடிச்சதுமே அவர் கேட்ட பாட்டு ஆயிரத்தில் ஒருவன் படத்துலேருந்து வரப்போகுது. ஸோ சில நேரங்களில் இப்படி தான் நம்ம நினைப்போம், அதுவும் நடக்கும் தெரியுமா, அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால நீங்கள் மனசு திட்டமிட்டில் வந்து சாங்லாம் வந்து இனிமேல் கேட்கக்கூடாது அப்படின்லாம் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்துடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது, ஓகேவா? அண்ட் நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர் யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நம்ம கூட ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்கடானா திடுதிப்புன்னு போட்டு உடச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுலேருந்து சமாளித்து தப்பிச்சு வரதுக்குள்ளே கண்ணை கட்டிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் நடந்திருக்கா நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: யார் பேசுறீங்க?
2: நான் வந்து தமிழ் அல்ல, மலையாளியா.
1: நேத்து நீங்க பேசுனீங்க தானே? என்ன நடந்தது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சீக்ரெட் போட்டு உடைச்சாங்க? நீங்க மலையாளத்திலயே சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, எல்லாருக்குமே மலையாளம் புரியுங்க. சும்மா வந்து ட்ரை பண்ணலாமே பேசுறீங்க. மலையாளத்திலயோ ஒரு தமிழையோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடிட்டு போவீங்களாம், ஓகேவா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடுங்க. தமிழ் பாட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, பாடலாம்.
2: வேற கம்பெனிலேக்கு போய் அவருக்கு வேண்டிய ஒரு பாட்டு டெடிகேட்.
1: அவருக்கு வேண்டிய எந்த பாட்டு வேணும்?
2: ஏது பாட்டா? நல்லொரு பாட்டு.
1: ஓகே, ஷோ முடியறதுக்குள்ள நான் வந்து ப்ளே பண்றேன், ஓகேவா? யூஸ்வலாக வந்து பாத்ரூம் சிங்கர் தாங்க, நான் பாடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, பட் என் வாய்ஸ் நல்லாயிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிங்க நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் முடிஞ்சால் அந்த பாட்டெல்லாம் வந்து நான் ஷோவில் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆயிரத்தில் ஒருவன்லேருந்து மிஸ்டர் நிர்மல் கேட்ட பாட்டு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம். என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
6: இருக்கவே இருக்கு. Zoho Books.
5: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
6: அதான், இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
5: So all under one roof, கரெக்டா?
6: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்ட் வாங்கலாம்னு இருக்கேன். வெயிட்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
7: எப்படி?
5: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
0: செலிப்ரேட்

0: ஷா, டிஎன்சி அப்ளை.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: You are back.
3: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
2: Welcome back. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். டைம் கரெக்டா 12:28 ஆயிட்டு இருக்க நேரத்துல மனசுல இருக்க பாரத்தை அப்படியே இந்த பாட்டால கொஞ்சம் இறக்கி வைக்கலாமா? உங்களோட மைண்ட் செட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டை இப்ப நீங்க பாட போறீங்க. அதை கேட்டு நான் ரசிக்க போறேன், எல்லாரும் சேர்ந்து ரசிக்க போறாங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. வீக்கெண்ட் மோடுக்கு போறோம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹாய் பிரியா.
2: ஹாய், குட் மார்னிங்.
5: குட் மார்னிங்.
2: உங்க பேரு?
5: அஜ்மான்ல இருந்து சஃபி.
2: சஃபி சொல்லுங்க. சஃபி அப்படியே 1 2 3 சொல்றேன், அப்படியே சாங் பாடுறீங்க. ஓகேவா?
5: என்ன இப்படி மாட்டி விட்டீங்க? நான் ப்ளைண்டா தான் கால் பண்ணேன்.
2: என்னங்க எனக்கு, நான் தண்ணிக்கான் போட வந்தீங்க அப்படின்றீங்க. ஹலோ, அப்படியே எஸ்கேப் ஆக முடியாது.
5: சரி சரி, ஓகே
2: ஓகே. ஏதோ நாங்க நீங்க கெஞ்சி கேட்டனால நான் வந்து பாடுறேன். அப்படி தானங்க?
5: சரி ஓகே, ட்ரை பண்றேன்.
2: ஓகே, ட்ரை. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
5: கூட்டத்திலே கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா, கொலுசு சத்தங்கே கையிலே மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒலி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. போதுமா?
2: ஆஹா, நீங்க ஆக்சுவலா சிங்கரா?
5: நோ நோ நோ நோ
2: நோ நோ நோ. இத்தனை நோ? ஏங்க, நிஜமாவே நான் கேக்குறேன், கலாய்க்கல, இதுமே இல்ல, சீரியஸா நான் கேக்குறேன். அவ்வளவுதாங்க. என்ன ஆக்சுவலி நமக்கு பாடுறது நமக்கு பிடிச்ச போதும் தெரியுமா? கிருஷ்ணகிட்ட கூட நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஏமா உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடினா நல்லா இருக்கு, தயவு செஞ்சு பாடு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க ஆ போக ஏதாவது சொல்லாது அப்படின்றவாங்க. நம்ம சொல்றத யாரு கேட்குறா? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வேற நான் சொல்லணும்னு நினைச்சேன். இஸ் முக்கியமான ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நம்ம பேசலாம். பட் அது முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா? சில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பாட்டு வந்துட்டு இருக்கு ஜெயிலர் 2லேருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் பாடுறதுக்கு ஆவலோட கால் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் நம்ம ஒரே ஒரு காலர் கிட்ட பேசிடலாமா? மனசு கேட்க மாட்டேங்குது. ஹலோ, வணக்கம்.
6: ஹாய்.
2: ஹாய், குட் ஆஃப்டர்நூன்.
6: How are
2: you? I'm good, thank you. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: This is Vinod.
2: Vinod, okay. சொல்லுங்க வினோத்.
6: பாட சொல்லிடுங்கன்னு ஒரு பயம் இருக்கு.
2: பாட போல் சொல்லதான் போக போறேன், அதுல என்ன டவுட் உங்களுக்கு? ஹலோ, ஓகே
6: ஓகே
2: பண்றேன். ரெடிங்க ரெடிங்க ரெடிங்க. 1 2 3.
6: ஓகே. தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும் பெண்ணே, நான் உன்னை சந்தித்தால்
2: அடடா,
6: மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும், பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும், நிஜம் உந்தன் காதல் என்றான், என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன்.
2: பரவாயில்லைங்க, பரவாயில்ல, எவ்வளவு நல்லா பாடிருக்கீங்க, நீங்களும் நல்லா பாடுறீங்க. எங்க எல்லாங்க மிரட்டி விடுறீங்க நம்ம ஷோல எல்லா பேருமே?
6: Seriously.
2: Sure, I'll try to play this song. நான் வந்து பாட்டு தேடுறதுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். நீங்க வந்து கம்பெனி
6: குடுக்கறீங்கன்னா
2: ஓகே. ஓகே, I'll try. கண்டிப்பா. ஓகேவா? Thank you so much. Thank you. Bye, bye, bye, bye. ஸோ எல்லா பாட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு ஆசை தான், பட் நான் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: அருந்ததிய பார்த்தாச்சு.
2: இப்போ பாடினவருக்காகவே இப்ப வரப்போற பாட்டு

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: லூலு, where the world comes to shop.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back. You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
4: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: தமிழ் 89.4. அதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்க பாடணும், எல்லாருடைய பாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இப்போ நீங்க கால் பண்ணி பாடலாம். 800-8940 இந்த நம்பருக்கு இஸ் வீக்கெண்ட் மோட் ஸ்பெஷல் அப்படின்னே வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: நவீன்.
0: நவீன், சொல்லுங்க மிஸ்டர் நவீன், என்ன பாட்டு பாட போறீங்க?
1: பாட்டு ஏதோ ஒரு பாடுவோம்.
0: ஏதோ ஒரு பாட்டு. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
1: உச்சமால
0: ரெடியா?
1: ஒன்னும்
0: பிரச்சனை கிடையாது, பாடுங்க பாடுங்க.
1: என்ன
0: பாட்டு நினைச்சீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்?
1: தலையில என்ன தேய்ச்சி தலம் தட்டுவாங்களே
0: தெரியலையே. சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நமக்கு ஒரு டீல் பண்ணிப்போமா?
1: தலை உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்ப சொல்லி தந்ததுல, பாட்ட சொல்லி தந்ததுல, நேத்து எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? அது தப்பு இருந்தா என்னதுல சாமி கிட்ட கேளு. ஆனா உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு.
0: வாவ்,
1: நிஜமாலே நல்லா இருந்தா சும்மாவே சொல்றீங்களா?
0: சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸ்லி உங்களுக்காக பாருங்க, கிளாப் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நான் லே பண்றேன்.
1: நானே
0: ஓகே,
1: நான் ஒரு செகண்ட், நீங்க ஆக்சுவலி இந்த ஷோ என்னன்னே தெரியல, சும்மா கேட்டுட்டு இருந்தேன், சரி பாட்டு பாடுங்க, நாங்க போன் அடிச்சுட்டேன்.
0: ஓகே ஓகே ஓகே,
1: யோசிக்கல.
0: ஓ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். மதுவோட ஷோ நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல, அதுவே வந்து போதும். எஸ் அவரோட சொந்த ஷோ தான், நான் ரெண்டு நாளைக்கு வந்து மட்டும் தான் பண்ணுவேன், அப்புறம் பேக் டு மை ஷோ போயிடுவேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஒரு ஹாய் சொல்லிடுங்க, நவீன் சொன்னேன்,
0: வந்து சொல்லிடுறேன். ஓகேவா?
1: ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி.
0: ஓகே,
1: ஈவினிங்ல வந்து டியூட்டி ரொம்ப பிஸியா இருக்கனால பண்ண முடியலன்னு
0: சொல்லி. ஷோர் ஷோர், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ so much, Mr. Naveen, நீங்க கால் பண்ணதுக்கு. பாய் பாய் பாய் பாய்.
1: You have a good show.
0: Thank you. Bye. ரொம்ப ரொம்ப அருமையா வந்து பாடினாரு. இது எல்லாருக்குமே இருக்கும் தெரியுமா, இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள். என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் நமக்கு நல்லாவே தெரியும், பட் ஸ்டில் அந்த இடத்துல நம்ம அப்படியே திணறுவோம். ஐயோ, டக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் இல்லையே, மேபி அவருக்கு பாடும்போதும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி இந்த ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் வந்து ப்ளே பண்றேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்திமணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
5: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566-246-989.
6: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நேரம் இப்பொழுது மதியம் ஒரு மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 100 சார் பதிவாளர் அலுவலகங்களில் சனிக்கிழமை பணி ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது. வருகையில்லா ஆவண பதிவு விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதால் சார் பதிவாளர்களின் வேலை பளுவை குறைக்கும் நோக்கில் சனிக்கிழமைகளில் செயற்படும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்கள் இனி வார நாட்களில் மட்டும் செயற்படும் எனவும், சனிக்கிழமை கட்டாய பணி முறை கைவிடப்படும் எனவும் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களில் சனிக்கிழமை பணி ரத்து செய்யப்படுவதாகவும், வருகையில்லா ஆவண பதிவு விரிவாக்கம் செய்யப்படுவதால் சனிக்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவதாகவும், 100 சார் பதிவாளர் அலுவலகங்களும் இனி வார நாட்களில் மட்டும் செயற்படும் என்றும், சார் பதிவாளர்களின் பணிச்சுமையை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி தலைவர் சௌரவ் பரத்வாஜை டெல்லி போலீசார் தடுப்பு காவலில் கைது செய்தனர். அவருடன் ஆம் ஆத்மி எம்எல்ஏ சஞ்சீவ் ஜாவும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமான SIR நடவடிக்கையில் முறைகேடுகள் மற்றும் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வாகன பதிவு இலக்க தகடுகள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கு காரணமான விடயங்கள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. குறித்த தாமதம் எவ்வாறு ஆரம்பமானது, அதற்கு பாதிப்பை ஏற்படுத்திய நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப காரணிகள், அத்துடன் தொடர்புடைய கேள்வி பத்திர மற்றும் கொள்முதல் செயல்முறை

0: அசி சர்வதேச விமான நிலையத்தில் பிளை துபாய் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபிய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. பிளை துபாய் FZ-1073 விமானத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானம் தபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவின் பால்டிக் கடற்பகுதி பிராந்தியமான கலினின்கிராட் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாஸ்கோ கருதினால் தம்மிடம் உள்ள அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கலினின்கிராட் போலந்து மற்றும் லித்துவேனியா இடையே அமைந்துள்ள ரஷ்யாவின் முக்கிய ராணுவ பிராந்தியமாகும். வால்டாய் சர்வதேச விவாத கூட்டத்தில் பேசிய புட்டின், ரஷ்யா யாரையும் அச்சுறுத்தவில்லை என்றும் மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் 2029 அல்லது 2030 ஆண்டுகளில் ரஷ்யாவுடன் போர் ஏற்படலாம் அல்லது அதற்கான தயாரிப்புகள் நடைபெறுவதாக கூறியதற்கு பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் அணியின் அனுபவம் மிக்க சகலத்துறை ஆட்டக்காரரான முகமது நபி ஜிம்பாப்வே அணிக்கெதிரான T20 சர்வதேச தொடருக்கான அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று துடுப்பாட்ட வீரர் தர்விஷ் ரிசூனியும் ஒருநாள் மற்றும் T20 அணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வங்கதேசம் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான அடுத்தடுத்த தொடர்களுக்கான அணிகளை அறிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிராக அக்டோபர் 9 முதல் 13 வரை அபுதாபியில் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 17 முதல் 23 வரை ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாப்வே அணிகள் பங்கேற்கும் ஒருநாள் முத்தரப்பு தொடர் நடைபெறுகிறது. பின்னர் ஜிம்பாப்வேக்கு எதிராக அக்டோபர் 27, 29 மற்றும் நவம்பர் 1 மூன்று T20 போட்டிகளும் நவம்பர் மாதத்தில் 2 டெஸ்ட் போட்டிகளும் நடைபெற உள்ளன.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: அமெரிக்க டாலர் இன்று தொடர்ந்து 3வது வாரமாக ஏற்றம் கண்டுள்ளது. அத்துடன் 17 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. உலகளாவிய பத்திரச்சந்தையில் ஏற்பட்ட சரிவு மற்றும் எண்ணெய் விலை உயர்வினால் அதிகரித்துள்ள பணவீக்க அச்சம் ஆகியவை டாலரின் வலுவுக்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. 6 முக்கிய நாணயங்களுக்கு எதிரான டாலரின் மதிப்பை அளவிடும் டாலர் குறியீடு 102.08 சென்ட்ஸ் ஆக இருந்தது. இந்த வாரத்தில் இதுவரை சுமார் 1% உயர்ந்துள்ள டாலர் குறியீடு தொடர்ந்து 3வது வாரமாக ஏற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதேபோன்ற தொடர் ஏற்றம் கடைசியாக 2025 மே மாதத்தில் காணப்பட்டது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
1: பாட்டு பாடுறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஆஃப்டர்நூன். செல்வராஜா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மிஸ்டர் செல்வராஜா. நான் பாட்டு பாடுறதுக்கா பேசலாம், உங்களை கூப்பிடுறேன். அச்சோ, இப்ப நான் என்ன சொல்லணும், நீங்க பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுமா?
2: உலகமே
1: கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், உங்க ஒய்ஃபுக்காக பாட்டு பாடுறீங்களா? வாய்ப்பு இல்லையா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் கால் பண்ணதுக்கு. பாய் பாய் பாய் பாய். ஸோ நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர், சாரி பாட போகிற நெக்ஸ்ட் காலர், வணக்கம். என்னங்க எல்லாம் உங்கள் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே கட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ஆனந்தன் சுப்பிரமணியன் பேசுறோம்.
1: ஓ மை காட், ஓகே, ஆனந்தம் சுப்பிரமணியன்.
3: எஸ்,
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க?
3: பாட்டு இது வரைக்கும் பாடினதே இல்லை, என்னோட ஃப்ரெண்டு சதீஷ் தான் பாடுவாப்ல.
1: ஓகே,
3: இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்.
1: ஆ, ட்ரை பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3.
3: தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே என் செடி,
1: அடடா
3: வான்மதி பைங்கிலி ஆசத்தீர வாட்டு நீ உன்னு
1: சொன்னும் போடி
3: சோகத்தில் ஒன்னும் வழக்குல தாடி கெட்டு காத்திட்டு அழுவுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. அவ்வளவுதாங்க.
1: ஓ சூப்பருங்க. யாரு நினைச்சு இந்த பாட்டு பாடினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: என் பொண்ண நினைச்சுதாங்க.
1: ஏன்? ஓ சாரி, ஓகே, ஐயோ ஒரே நிமிஷம், இது வேற மக்கர் பண்ணுதுங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ நீங்க கால் பண்ணதுக்கு. பை பை.
3: பாட்டு போடலாங்களா?
1: என்ன பாட்டு வேணுங்களா?
3: ஆமா
1: பாடுங்க. பை, சாரி, என்ன பாட்டுன்னு கேளுங்க.
3: ராமன மவண்டா படத்துல இருந்து பாட்டு பண்ணுங்க. ராமன மவண்டா பாட்டு
1: கண்டிப்பா நான் ப்ளே பண்ண, இந்த ஷோ முடியறதுக்குள்ள நான் ப்ளே பண்றேன். ஓகேவா?
3: ஓகேங்க.
1: பை
3: பை
1: பை பை பை. சோ நீங்களும் வந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இந்த பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேமை வந்து கண்டினியூ பண்றோம், சரியா? யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு ஆக்சுவலி எங்க ஆஃபீஸ் கீழே வந்து ஒருத்தர் இருப்பாரு, ஒரு 5 o'clock ஆனா நம்ம ஆஃபீஸ் வந்து கிராஸ் பண்ணி போவாரு. யாரு ரசிக்கிறீங்க, ரசிக்கல எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு கத்தி கத்தி பாடிட்டு போவார் தெரியுமா? நானும் முதல்ல நோட்டீஸ் பண்ணிருக்கோம். யாரும் அவர் ஆக்சுவலி ரோட்ல நடந்து போறவங்க எல்லாருமே அவரை திரும்பி பார்த்துட்டு வந்து போவாங்க, பட் அப்படிதான் அவர் யாருமே கேர் பண்ண மாட்டாரு. அவர் கத்தி கத்தி ஹிந்தியில வந்து பாடிட்டே போயிட்டு இருப்பாரு நினைப்பேன் நான், ஓகே அப்படின்னு. நம்மளா பாடினா அவ்வளவுதான், பாடிக்கிட்டு வந்துருவோம். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க, அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back. You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
2: சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மத்தியான நேரத்தில் நம்மளோட வாய்ஸையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, பாடுங்க. 800-8940 எடுத்தோடனே பாடிடணும். அதாவது வந்து என்னெல்லாம் நீங்க பாட சொல்லாதீங்க அப்படின்னு பில்டப்லாம் யாராவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க? பிரியா,
2: நல்லா இருக்கேன். உங்க பேரு?
3: சதீஷ்.
2: ஓகே, சொல்லுங்க சதீஷ். நிதீஷ் மாதிரி சதீஷா நீங்க?
3: நாமக்கல்.
2: சூப்பர் சூப்பருங்க. ஓகே ஓகே, கிரேட் டே உங்களுக்கு. இந்த டே ரொம்பவே அருமையா இருக்க போகுது உங்களுக்கு.
3: தேங்க்யூ.
2: பாய் பாய் பாய் பாய் பாய் பாய். ஸோ நம்ம கூட அடுத்து பாட போகிற நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கட் ஆயிடுச்சு. ஏ, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, என் வாய்ஸே கேட்குறாங்க போலையே. ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? ரைட்டு, இந்த கைப்பிள்ளைக்கு நம்ம கூட விளையாடுறதே வேலையாக போச்சு. ஹலோ
4: ஹலோ,
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், ரிஜ்வான்.
2: சாரிங்க,
4: ரிஜ்வான்.
2: ரிஜ்வான், ஓகே. என்ன சாங் வந்து பாட போறீங்க ரிஜ்வான்?
4: பாட சொல்லாதே,
2: நான் கண்டபடி பாடி போடுவேன்.
4: ஓகேவா?
2: ஓகே தான், டபுள் ஓகே. அதுவே ஒரு பாட்டா நீங்க பாடுனீங்க பாத்தீங்களா, அதான் ஹைலைட். ஓகே ஓகே ஓகே. சாப்பிட்டாச்சா? அதனாலதான் ஸ்ருதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. வீக்கெண்ட் போனாலும் கொஞ்ச நேரத்துல ஆன் ஆயிரும்
4: தானே?
2: ஆனாயிரும். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். இனிமேதாங்க இனிமேதாங்க ஷோவெல்லாம் முடிச்சுட்டு மன நிறைவா போய் அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணா தான் திருப்திகளா இருக்கும். ஓகே, பாய் பாய் பாய். சேஃபா டிரைவ் பண்ணுங்க, சரியா? பாய் பாய் பாய். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு படம் கூட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், சிக்மா வந்து ரிலீஸ் ஆகுது. ஜெய்சன் சஞ்சயோட படம், சிஎம் அவர்களோட பையனோட படம். ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு சென்னையில் கமலா தியேட்டரில் வந்து காலையிலே சங்கீதா மேம், அதுக்கப்புறம் ஜெய்சனோட தங்கச்சி ஷாஷா, இவங்க எல்லாரும் சர்ப்ரைஸாக வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஒரு ஃபேமிலி தன்னோட பையனுக்காக வந்து எங்கேயுமே வராத வந்து சங்கீதா மேம் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யாரோட ஃபேனுமே வந்து கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு வந்தா. பட் அதில் எனக்கு ஜேசனோட இன்டர்வியூஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஜேசனை. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது அவர் எவ்வளோ மெச்சூர்டாக ஒரு பர்சனை வந்து பிடிக்குது அப்படின்னா, ஆன்ஸ்க்ரீனில் வந்து அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை தாண்டி, ஒரு பர்சனை எப்படி இருக்காங்க, எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஜேசன் கிட்ட அதை பார்த்தேன்னு எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி, ஒரு சின்ன பையன் அவ்வளோ மெச்சூர்டான ஒரு பேச்சு வந்து ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருந்தார் இன்டர்வியூஸ் எல்லாம். ரியலி அதுக்காகவே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தமிழ் எஃப்எம்ல சிக்மா மூவி வந்து ஸ்கிரீனிங் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் ஏற்கனவே வந்திருக்கும். ஒரு வேலை வந்து அச்சோ நாங்களும் வந்து கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டோமே டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நிறைய மூவிஸ் வந்து வரதான் போகுது. நம்ம கப்பல் பாசஸ் எல்லாம் கொடுக்க தான் போறோம். ஓகே, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: Shaka like a baby, shaka like a baby.

0: Adiós, amigo.
1: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: you by Basha Bai Biryani, Vasil Hub, Block 4, Karama.
1: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
0: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
1: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
0: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: ஒரு தடவை தான் வரும். Visit now. This annual offer won't come again. TNC apply.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். கரெக்டா 1:45 ஆயிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்க போறேன். யூஸ்வலா அந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் வரும்போது நம்ம கைப்புள்ள தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம் இல்லையா. ஆக்சுவலி அப்பயாவது நம்மளை பத்தி கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடலாம், நம்ம பாடிக்கு என்ன தேவை அதை சரி பண்ணலாம், பட்டிட்டிங்கிறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணவே தோணாதுல. எப்போ நினைச்சாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலானே போயிட்டு இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது. என்ன அப்படின்னா, எந்த ஸ்டெப்புமே எடுக்காம உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கனால ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்க போதா? கிடைக்காது. க்ரானிக் பேக் பெயினாக இருக்கட்டும், நெக் பெயினாக இருக்கட்டும், ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மைக்ரைன், எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதை யாருமே நம்ம பண்ணவே மாட்டோம். பட் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் தீபா புருஷோத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், வேதமருத்துவ ஆயுர்வேதிக் சென்டர். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வேற இருக்குது, அபயங்கா, கிளி, ஸ்டீம் பாத், அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக், கேர்ள்ஸும் போகலாம், பாய்ஸும் போகலாம். ஏன்னா நம்மளோட பாடி அண்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கணும். யாரும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ விசிட் டாக்டர் தீபா புருஷோத்தமன். ஸோ வேதமர்த்த ஆயுர்வேதிக் சென்டரில் அல்னாதா 2 தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா சட்டன் வந்து போயிடுங்க நாளைக்கு. இப்போ மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர், அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா 04-3555-139 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கூகுளில் பண்ணிங்கனாலும் வரும். அண்ட் இப்போ சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு நல்ல பாட்டு, மஜாவான பாட்டு வந்து கேட்க போகிறோம் மஜா படத்துலேருந்து. எனக்கு ஆக்சுவலி இதில் வந்து சிந்து துலானி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட காஸ்டியூம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டான்ஸு கூட பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அந்த படம் தான் வந்துட்டுருக்கு, கேடஞ்ச பண்ணுங்க. சிந்து துலானி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? எதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: For details, call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break. Listening to Masala Cafe only on 89.4 Tamil FM. என்ன பாட்டு பாட போறீங்க?
1: பூவரியும் நான் என்ன சொல்ல வந்தேன், நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன், ஒரு நெஞ்சம் தானறியும். மனவில் என்ன சொல்ல வந்ததென்று மேலே உனக்கு என்ன தெரியாதா, அள்ளிப்பூ மலர்ந்தது ஏனென்று நிலவே உனக்கு என்ன புரியாதா
0: புரியாதா. ஓகே, இல்ல பேர் வேணாம்னு வேற சொல்லிட்டீங்க, நான் எப்படி பாராட்டுறது? வேண்டாமா? சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய் பாய். நல்லா பண்ணல சில, அதாவது எப்பயுமே வந்து இந்த பழைய பாட்டுலாம் வந்து தங்கமான பாட்டுன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் அவர் வந்து பேசிட்டு அப்படியே கிளம்புவோம். ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ, ஹாய்
2: ஹாய்,
0: உங்க பேர் என்ன?
2: என் பேரு அப்துல்.
0: அப்துல், சொல்லுங்க அப்துல், நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? வீக்கெண்ட் ஸ்பெஷலா?
2: வீக்கெண்ட் ஸ்பெஷலா,
0: ஒரு குத்து பாட்டு ஒன்னு பாடுங்களேன் ப்ளீஸ். அப்படி முடிச்சு போனோம் ஷோ. நீங்க
2: குத்து பாட்டு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க.
0: சஜஸ்ட் பண்ணவா? அப்படி போடு போடு. ஓகே, கில்லில இருந்து நீங்களே பாடுங்க. நமக்கு நிறைய பாட்டு வந்து தோணும், அதே வேலையா தானே இருக்கும் நம்ம பாட்டு பிளே பண்றதுலயே.
2: ஓகே
0: ஓகேவா, யோசிட்டீங்களா?
2: இல்ல இல்ல,
0: இனிமே யோசிச்சு பாட்டு பாடி உங்களுக்கு நான் அந்த பாட்டை கொடுத்து நான் வீட்டுக்கு போ.
2: பாட்டு சொன்னீங்கனா பல்லாண்டே
0: இருந்தேன். இப்போ ரீசன்ட்டா வந்த புது பாட்டுல இருந்து ஏதாவது பாடுங்க.
2: ரீசன்ட்டாவா?
0: தோர்த்தையில கூட அந்த கல்யாண விருந்து பாட்டு
2: அது
0: ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க ஒரு முடிவோட வரல பாட்டு பாடுறதுக்கு, சும்மா போற போக்குல அதே தண்ணிக்கானு அதானே? Okay, thank you so much. நீங்க கால் பண்ணதுக்கு, சரியா? பாய் பாய் பாய் பாய். அப்ப நான் சொன்னேன்ல அதே ஸ்டார்டிங் ட்ரிபிள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இப்போ என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, விக்ரம் வேதா படத்துல இருந்து ஒரு பாட்டு பிளே பண்ண போறேன். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ழகரம் ஷோ பண்றதுக்கு நம்ம ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட நியூஸும் வந்து இருக்கு. அண்ட் மீண்டும் நம்ம சந்திப்போம். ஓகேவா? மண்டே மேபி மது வந்துருவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட ஷோ 8:00 தானே வந்து நீங்கள் கேட்க போறீங்க. இங்கே இருந்து கிளம்ப மனசில் தான், பட் என்ன பண்றது, போதும் போதும், 5 ரூபாய்க்கு நடிச்சா போதுன்றீங்க, புரிகிறது. பாய், நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. வீக்கெண்டை செம்ம ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பாய், டேக் கேர்.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் 2.323 டன் போதைப் பொருட்களை விநியோகிக்க திட்டமிட்டிருந்த சர்வதேச குற்றவியல் வலையமைப்பின் முயற்சியை துபாய் போலீசார் முறியடித்துள்ளனர். இந்த வழக்கில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 11,51,91,233 திர்ஹாம்ஸ்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 113 அட்டை பட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த பொருட்களில் பல்வேறு வகையான போதை மாத்திரைகள் மற்றும் மனநலத்தை பாதிக்கும் பொருட்கள் காணப்பட்டுள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: பிரான்சில் ஆசிரியர் பற்றாக்குறை, அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் கொண்ட வகுப்பறைகள் மற்றும் மோசமான நிலையில் உள்ள பள்ளி கட்டடங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று சுமார் 400 பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. பாரிஸ் புறநகர் பகுதியில் தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது பிரான்சின் பல்வேறு நகரங்களுக்கும் பரவியுள்ளது. மாணவர்கள் சிறந்த கல்வி சூழல், போதுமான ஆசிரியர்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பள்ளி வசதிகளை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் தொகையியல் மாற்றங்கள் குறித்த உயர்நிலை குழுவை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு உடனடியாக கடிதம் எழுத வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் தொகையியல் மாற்றங்கள் குறித்த உயர்நிலை குழுவின் 35 அம்ச கேள்வித்தாள் RSS மற்றும் பாஜகவின் சிறுபான்மையினருக்கு எதிரான உள்நோக்கத்தை அப்பட்டமாக அம்பலப்படுத்தியுள்ளது. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ள ஒன்றிய அரசின் இந்த ஆபத்தான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டது.
2: இந்திய செய்திகள்.
3: மகாத்மா காந்தியின் 157th பிறந்த நாளான காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அசாம் மாநிலம் கவுகாத்தியில் மூங்கில் சட்டகத்தால் உருவாக்கப்பட்ட மிதிவண்டியை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிமுகப்படுத்தினார். பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் நடைபெற்ற

0: 10 பில்லியன் ரூபாயில் முதல் 8 மாதங்களிலேயே 75% திரட்டப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் அரசின் மொத்த வருமானம் 4.23 பில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளதுடன் இதில் 92% வரி வருவாய் மூலமும் 8% வரியற்ற வருவாய் மூலமும் கிடைத்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மொத்த தங்கப்பதக்க எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. மல்யுத்த வீரர் சுஜீத் மற்றும் குத்துச்சண்டை வீரர் அங்குஷ் தங்கம் வென்றதன் மூலம் இந்தியாவின் தங்கப்பதக்க எண்ணிக்கை 15 உயர்ந்தது. குத்துச்சண்டையில் பெண்களுக்கான 65 கிலோ பிரிவில் ஃபர்வீன் ஹுடோ, 75 கிலோ பிரிவில் லவ்லீனா ஃபோர்குயின் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்று இந்தியாவின் தங்க வேட்டையை தொடங்கினர். ஒரே ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் 2 இந்திய பெண் குத்துச்சண்டை வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும். இதன் மூலம் குத்துச்சண்டையில் இந்தியா புதிய சாதனையையும் பதிவு செய்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையும் ஆயாச்சு இல்லையா? அக்டோபர் மாதத்தின் இரண்டாம் நாள். நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள்ல இந்த வருஷமே முடிய போகுது. சரி, விண்டர் வந்துரும் வந்துரும்னு பாத்துட்டு இருந்தா வெயில் கொஞ்சம் அதிகமா கொளுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பகல் நேரத்துல நடந்து வரும்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆமா, அந்த நேரத்துல மட்டும்தான் நான் வந்து இந்த வெயில்ல போற ஒரு நேரம். அப்போ இன்னைக்கு வந்து வழக்கத்தை விட வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு, நான் உணர்ந்தேன். சரி, ரகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அமரன் அமரர். அமரன்னா வந்து சாகாவரம் அல்லது இறந்தும் வாழ்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல தானே இருக்கு அமரன் அப்படிங்கிறது. ஆனா அமரர்னா இறந்தவர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தினமே. இந்த ரெண்டு சொற்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, இல்லைன்னா ஒற்றுமைதான் என்ன இருக்கு, ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ரெண்டுமே ஒரே சொல் தான். இந்த ரெண்டு சொற்களுமே இறந்தவர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். அதுல அமரன் என்பது இறந்தும் வாழ்வாங்க அந்த மாதிரியான ஒரு பொருள்ல, இறந்தும் ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள்ல சொல்லக்கூடியவங்கள் அமரன் என்று நாம குறிக்கிறோம். இறந்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக அவரை அமரர் என்று நாம சொல்றோம். எனவே அது ரெண்டுமே ஒரே சொல் தான். ஆனா அது பயன்படுத்துற இடங்கள்ல மட்டும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். நாம தொடர்ந்து பேசலாம். இந்த சந்திக்காத கண்களில் அந்த பாட்டு தான் அடுத்து வரப்போகுது. இந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், சிந்திக்காமல் கொட்டிடும் கொண்டலாய் அந்த மாதிரி ஒரு ஒரு வரி வரும். சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ இந்த இதுல கொண்டல் என்ற சொல் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பொருள்? சிந்திக்காம கொட்டிடும் பெய்திடும் கொண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம பேசலாம். சரியா, அடுத்து அந்த பாட்டு தான் வருது. அதுக்கப்புறமா பீமா படத்திலிருந்து சிறு பார்வையாலே கொய்தாய் வெளியே வெளியே பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: என்னது, ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
6: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

காது சிந்திடும் குண்டலாய் பெய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும் இல்லையா. சிந்திக்காது சிந்திடும் குண்டல் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஓகே, இது வந்து மேகத்தை இல்லாட்டி முகிலை வந்து குறிக்கிறாங்க அப்படிங்கறத நாம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, குண்டல்னா மேகம் தானா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. குண்டல் என்பது வெறும் மேகத்தை மட்டும் குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கல, இது சார்ந்து இன்னும் கொஞ்சம் நாம தீவிரமா தேட வேண்டி இருக்கு. ஏன்னா குண்டலுக்கு பல பொருள் இருக்கிற மாதிரி புலப்படுது. மேலூட்டமா இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால்தான் குண்டலுக்கு உண்மையான பொருள் என்னவா இருந்திருக்கு, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இலக்கியங்கள்ல இந்த குண்டல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கொண்டல் மாமழை குடக்கேர்வு குழைத்த சிறுகோல் இணர பெருந்தன் சாந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு வருது சங்க இலக்கியத்துல, பூதங்கண்டனாருடைய பாட்டு. இதுல கொண்டல் மாமழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கொண்டல் மாமழை அப்படின்னாலே அது வந்து மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். மா நெஞ்சே கொண்டல் மாமழை குடக்கு ஏர்வு குழைத்த எனது பெருமையுற்ற நெஞ்சமே அப்படியே நீரை முகர்ந்து கொள்ளுதலையுடைய கரிய மேகம். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து கொண்டல், நீரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் கொண்டல் அப்படிங்கறத இந்த ஒரே வரியில வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இது தவிர கொண்டல் என்ற சொல்லுக்கு வந்து காற்று என்ற ஒரு பொருளும் இருக்கு. அதுவும் குறிப்பா கிழக்கு பக்கத்திலிருந்து வீசக்கூடிய காற்றை கொண்டல் என்று அழைச்சிருக்காங்க. இன்னும் இந்த கொண்டல் பற்றி பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. இந்த கொண்டல் அப்படின்னாலே மேகங்கள் தானே, ஆனா தமிழரின் முகிலியல் பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உயர அடிப்படையில மேகத்தை 10 அடுக்குகளாக முகில் கூட்டத்தை வந்து 10 பேர் வச்சு அழைச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். தம்பி படத்திலிருந்து சுடும் நிலவு சுடாது சூரியன் பாட்டு வருது, கேட்டுடுவாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break. ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

லகரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில் இப்ப கொண்டல் அப்படின்னா நீரை முகர்ந்து கொள்ளும் அதன் அந்த தன்மையினால மேகத்துக்கு கொண்டல் என்ற பெயரை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சூட்டியிருக்காங்க, கொண்டல் என்றும் அழைச்சிருக்காங்க. அப்போ அந்த நீரை முகர்ந்து கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இது தவிர இன்னும் ஒரு சொல் நம்ம புழக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்திட்டு வரோம், கொண்டல் மாதிரியே இருக்கும். ஆமா, கொண்டல்னு சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும். கொண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் வந்து கூந்தல் அப்படியே எடுத்து உச்சியில முடியும் போது அது கொண்டைன்னு சொல்றோம். அப்ப கொண்டலுக்கும் கொண்டைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அந்த சொல்லுல வந்து தொடர்பு இருக்கு, அதனுடைய பயன்படுத்துற பொருள்ல இல்லாம அந்த சொல்லுக்கிடையில ஒரு தொடர்பு இருக்கு. அள்ளி முடியும் போது அது கிட்டத்தட்ட அந்த கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் அங்கு வருது. எனவே அதனால கொண்டை என்று நாம அழைக்கிறோம். சரியா, சரி. கிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்றையும் கொண்டை என்று கொண்டல் என்று அழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆமா சரி, கொண்டல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு சொல்லும் வந்து இலக்கியங்கள்ல வந்து மேகத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் கொண்மு என்பது. கொண்மு என்பதுதான் பின்னாட்கள்ல கொண்டையானதா அப்படின்னு எனக்கு தெரியுது. இல்ல, இது ரெண்டு சொற்களுமே ஒரே காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டதா மேகத்தை குறிக்கிறதுக்காக. அது தவிர கணம், செல், மை, கார், விண்டு, விண்கு, முதிரம், மஞ்சு, விசும்பு, எழிலி, இப்படி மேகத்தை குறிக்கிறதுக்காக இத்தனை வகை சொற்கள் வந்து தமிழ பயன்படுத்தப்பட்டிருக்கு. தடிந்தெழிலி அப்படின்னு திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வான் சிறப்பு அதிகாரத்துல வரக்கூடிய திருக்குறள்ல தடிந்தெழிலி என்று சொல்லியிருப்பாரு. எழிலி என்பதும் மேகத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சொல். அது எழிலி அப்படிங்கும் போது எதுக்காக எழிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எழில்னா அழகுன்னு நமக்கு தெரியும். எழிலி அப்படிங்கும் போது அது மேலெழக்கூடிய அந்த தன்மையினால எழிலின்னு சொன்னாங்களா, அல்லது அதனுடைய அழக விவரிக்கிறதுக்காக எழிலின்னு பெயர் வச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ எனக்கு வருது. நீங்க நினைக்கிறீங்க? செவ்வானம் பாட்டு வருது, கேட்டுடுவாங்க. நாம தொடர்ந்து பேசலாம். இது நகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, மனசு தொட்ட மட்டும் இல்ல பாட்டு கேட்கணும் இல்லையா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. காலப்போக்கில் இந்த கொண்டல் என்ற சொல்ல வந்து கருமை நிறத்துக்கு உவமிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா மாணிக்க வாசகர் தன்னுடைய அருணகிரி ரீதியினால திருப்புகழ்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சுரும்பு அணி கொண்டல் நெடும் குழல் கண்டு அப்படின்னு. ஒரு பெண் அணிந்திருக்கக்கூடிய மலரின் மேல் வண்டுகள் திகழும் கருமேகம் போன்ற நீண்ட கூந்தலை பார்த்து அணிந்துள்ள மலரின் மேல், சரியா, ஒரு பெண் வந்து அணிஞ்சிருக்கிற மலர் மேல வண்டுகள் எப்படி வந்து சூழ்ந்திருக்குமோ அது மாதிரி கருமேகம் கொண்ட நீண்ட கூந்தலை பார்த்து. அதுல கொண்டல் நெடும் குழல் அப்படின்னா கருமேகம், கொண்டல்னாலே கருமேகம் தான். இப்ப வெண்மேகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது கருமேகம், நல்ல கருப்பா இருக்கிற மேகம். அதனால்தான் சிந்திக்காமல் சிந்திடும் கொண்டலாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது எப்ப வேணா மழையை வந்து பொழியலாம் அப்படிங்கிற பொருள். சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? பாஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டு சாப்பிட்ட. நீங்க? சரி, என்ன பாட்டு வேணும்? பஞ்சு மிட்டாய். சரி, ஓகே, உங்களுக்காக அந்த பாட்டு வரும். சரியா? ஓகே, ஓகே, நன்றி, நன்றி. சரி, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு கொடுத்துட்டு அப்படியே நாம போலாம். மீண்டும் அடுத்த வாரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 a.m. to 7 p.m. 2.75 center. Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: துபாயில் குளிர்காலத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள முக்கிய நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை துபாய் காவல்துறை மற்றும் தொடர்புடைய அரசு அமைப்புகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. குளோபல் வில்லேஜ் திறப்பு, துபாய் 30-30 ஃபிட்னஸ் சேலஞ்ச் மற்றும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் 2026 தொடரின் மூன்றாவது சீசன் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துபாய் காவல்துறை அதிகாரிகள் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்வுகள், பாதுகாப்பு குழு கூட்டத்துக்கு பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை விவகாரங்களுக்கான பொது இயக்குநரும் குழுவின் தலைவருமான பிரிகேடியர் ஒபாய்த் முபாரக் அல் கப்தி தலைமை வகித்தார்.
3: உலகச் செய்திகள்.
4: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் மீது இந்நேற்று அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதாக பிரிட்டன் கடற்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் தீ ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து உடனடியாக தகவல் கிடைக்கவில்லை என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
4: கூடுதல் பிரசவங்களை கையாள அரசு மருத்துவமனைகள் தயார் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அதை கையாளுவதற்கு தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளும் போதிய மருத்துவ பணியாளர்களும் தயாராக உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். பொது சுகாதார கட்டமைப்பில் தொடர்ச்சியான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் விரிவான நலத்திட்டங்களின் மூலமாக மகப்பேறு மற்றும் குழந்தை நலமர பராமரிப்பில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
4: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி மற்றும் மும்பையில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். எஸ்ஐஆர் உட்பட தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு நடவடிக்கைகளில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இரண்டு தேர்தல் ஆணையர்களின் கருத்துக்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் ஜனதா கட்சி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை அறிவித்துள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள அனுஜனை விடுவிக்க அரசு தலையீடு கோரி மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரசு மட்டத்திலான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி ராமஞ்ச மற்றும் அமரபுர பீடங்களின் மகாநாயக்க தேரர்களால் ஜனாதிபதி

0: தங்கப்பதக்க போட்டி ஒரு மணி நேரம் தாமதமாகியுள்ளது. மைதானத்துக்கு செல்லும் வழியில் இந்திய அணிக்கு எதிர்பாராத அளவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதே இதற்கான காரணமாகும். வழியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அந்த விபத்துக்கும் இந்திய அணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட தொடக்க நேரத்துக்கு வரும் 15 நிமிடங்களுக்கு முன்பு இந்திய அணி மைதானத்தை வந்தடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. கசியோரா, சுவைஹான், அல்குமா மற்றும் ராசின் பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு டூனால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போகணும்னே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
4: 1 hour of non-stop Raja hits.
3: Rock with Raja.
5: I love you.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panathe double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
5: இருக்கவே இருக்கு. Zoho Books.
4: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
5: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
4: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
5: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books-ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்?
7: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
8: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
9: You are back.
10: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் brought to you by
7: ALD சனா கார்டன். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபியில 9 AM to 7 PM 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும்.
1: You are back.
8: மாஸ்ட்ரோவின்ஸ்

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் முகமது பின் ராஷித் நூலகம் அக்டோபர் மாதம் முழுவதும் பல்வேறு கலாசார மற்றும் அறிவுசார் நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளது. அண்டலூசிய கையெழுத்து பிரதிகள், எமிராட்டி இலக்கியம், கவிதை மற்றும் ஆடியோ விஷுவல் மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் நிகழ்ச்சிகளில் இடம்பெறுகின்றன. சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் கலந்துரையாடலுடன் இந்த நிகழ்ச்சி தொடர் தொடங்குகிறது. ஆடியோ விஷுவல் மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம், சொற்களுக்கும் காட்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு, பல்வேறு மொழிகள் மற்றும் கலாசாரங்களைச் சேர்ந்த மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அனுபவங்களை உருவாக்குவதில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்கு ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பிரிட்டனில் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. முதன்முறையாக ஒரு லீட்டர் டீசலின் சராசரி விலை 2 பவுண்டுகளை கடந்துள்ளதாக வாகன ஓட்டுநர்களின் அமைப்பான RAC தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2 சராசரி விலை லீட்டருக்கு 200.01 பென்ஸாக பதிவானது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உலகளவில் டீசல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தி வணங்கினார். இந்நிகழ்வில் பேசிய அவர், தேசிய பெருந்தலைவர் காமராஜர் இந்த தேசத்துக்காகவே வாழ்ந்தவர், மக்கள் நலனை தவிர வேறொன்றையும் அறியாதவர், அறிந்து கொள்ள விரும்பாதவர், தன் வாழ்நாளெல்லாம் காந்திய சிந்தனையோடு வாழ்ந்தவர். மகாத்மா காந்தி பிறந்த நாளில் அவர் இயற்கை எய்தியது மனம் போல் வாழ்வு என்கின்ற மகத்தான தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது என்று அவர் கூறினார்.

0: ஞானிஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி மற்றும் மும்பையில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2023 9 இலக்கு ஊழல் எதிர்ப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு பொது நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்கு தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய பொது நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் சீனாவுக்கு எதிராக இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் 3வது காலிறுதியில் விளையாடி வருகின்றது. ஜப்பானில் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா தொடக்கம் முதலே கடும் சவாலை எதிர்கொண்டு வருகின்றது. முதல் காலிறுதியில் ஆட்டத்தின் போக்குக்கு மாறாக இந்தியாவுக்கு முன்னிலை கிடைத்தது. போட்டியின் 10வது நிமிடத்தில் லா ரம்சியாமி ஹபர்சோட் இந்தியாவுக்காக கோல் அடித்து அணியை 1-0 என முன்னிலைப்படுத்தினார்.
2: Business update. Business update. Brought to you by
3: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: தாய்லாந்தில் தனது ஒப்பந்த அடிப்படையிலான லாஜிஸ்டிக் சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் பாங்காக்கின் பாங் நா பகுதியில் புதிய விநியோக மையத்தை டிபி வேர்ல்டு திறந்துள்ளது. இதன் மூலம் தாய்லாந்தில் நிறுவனத்தின் சேமிப்பு மற்றும் விநியோக திறன் மேலும் அதிகரித்துள்ளது. சுமார் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விநியோக மையம் அதிக மதிப்புள்ள மற்றும் காலக்கெடு முக்கியத்துவம் வாய்ந்த சரக்கு விநியோக சங்கிலிகளுக்கு சேவை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது.
2: Business update brought to you by
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. நம்ம வந்து இப்போ 2026ல இருக்கும், அதுவும் முடிய போகிறதுக்கு இன்னும் சாலிடாக 2.5 மாதம் 3 மாதம் அவ்வளோதான் அப்படின்னா இப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேஸ் லைஃப் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த டூ மச் ஆஃப் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவேர்னஸில் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம், இந்த வாழ்க்கை இந்த இதுங்கிறது உங்களுக்கானது மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்குமே நீங்களாக இருக்கணுங்கிறது. பட் எப்போவுமே நம்மளே நம்மளுடைய ப்ரியாரிட்டியாக மட்டுமே இருந்துட முடியாது. சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம தனியாகவே இருந்துட முடியும், என்னை பற்றி மட்டுமே நான் யோசி

0: இருந்துட முடியும், நான் செல்ஃபிஷாவே இருக்கேன், பிரச்சனை இல்லை, இதெல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் ஒரு அன்பு வரணும் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து அங்க கொஞ்சம் கொடுக்கவும் செய்யணும். அப்பதான் நம்ம ரிசீவும் பண்ண முடியும். அந்த ரிசீவிங்ல ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரியே கிவிங்லயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்பவுமே கிவரா இருக்கிறவங்க ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆவாங்க, எப்பவுமே ரிசீவிங் சைட்ல இருக்கிறவங்களுக்கும் அது போர் அடிச்சு போயிடும். அண்ட் எல்லாராலையும் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அதனால நீங்கள் ஒரு ரிசீவர் சைட்லேயே எப்பவுமே இருக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிவிங் சைடில் இருந்தும் பார்க்கணும். ட்ரை டு பி அ கிவர். ஸோ கொடுக்கும்போதும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுலேயும் ஒரு அழகு இருக்கும். அண்ட் வித் திஸ் ஐ ஆம் ஸ்டார்டிங் திஸ் ஷோ தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ வந்து கடைசியாக இருக்கிற இப்போதே ரீசெண்ட் ஒரு பெரிய அப்டேட் அப்படிங்கிறது பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் தான். ஸோ இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் கம்பேர் பண்ணும்போது 16% ஹைக் இருக்குது. ஸோ இந்த 16% மந்த்லி எக்ஸ்பென்ஸோடு கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் ஆஹா பெரிய துண்டு வந்து விழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டேக்கிங் கார் பூல் எடுத்துக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து மெட்ரோவில் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஹாஃப் வே வரைக்கும் காரில் போயிட்டு மெட்ரோவில் பார்க் பண்ணிட்டு கார் மெட்ரோவில் போகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோவே அவங்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே அவங்களுடைய டெய்லி ரொட்டீனுக்கும் டெய்லி கம்யூட்டிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. கார் வந்து எப்போயாச்சும் வீக்கெண்ட் ஃபேமிலியோட மட்டும் போகிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை எங்கெல்லாம் குறைக்க முடியும், கார் எடுத்துகிட்டு வெளில போகிறது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் மெயினாக எங்கெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களாமா. ஸோ வாட் இஸ் யோர் பிளான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் திஸ் இஸ் த கரண்ட் UAE அப்டேட்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: So yes, உங்களுக்காக இங்கி பிங்கி பாங்கி அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் லிக்ர அப்படிங்கிற ரெண்டாவது பாட்டும் பேக் டு பேக் வருது. ஸ்டேடியோட 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், நாங்க அர்ஜுன் வேதா.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.
4: Ayya, korukku petta signal la porikku pasanga atrocities ayya, thandayar petla rendu per mandey pottanga ayya, over. Ayya, unlock panni.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
6: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
7: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
9: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
10: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
9: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
11: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: எப்படி சார் இருக்கு? 4:26. வெல்கம் பேக், இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனிவேதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இங்கிருந்து ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போன டைமில் நான் மீட் பண்ண ஒரு நபர் பற்றி இன்றைக்கி ஒரு ரிவ்யூவில் நான் வந்து பார்த்துருக்கேன். விச் இஸ் இந்த சிக்மா திரைப்படம் வெளியாகி இருக்கு இன்றைக்கி. இந்த படம் எப்படி இருக்குது எல்லோரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் நிறைய பேர் கிட்டேருந்து வந்த ஒரு இது. இன்றைக்கி வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அவர்கள், காந்திஜி அவர்களுடைய பிறந்தநாள். காந்தி ஜெயந்தி ஊரில் லீவ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் நினைவு கூறுவது ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட. பல நேரங்களில் நாம் இப்போ வந்து ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணுறோமே, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுக்கான காரணம் வெளிநாட்டில் இருக்கும், வெளியூரில் இருக்கும், வெளியூரில் இருக்கக்கூடிய கரன்சி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே எவ்ரி சிங்கிள் டே அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது கூட இல்லாமல் இன்னைக்கு நம்மளை பார்த்தா, நம்மளுடைய இந்தியாவை பார்த்தா, இந்தியன்ஸோடைய செயல்பாடுகளை பார்த்தா காந்திஜி எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான சில AI வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். விச் இஸ் ஓகே, நல்லா இருந்ததில்ல. இப்போது இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் மறைந்து போனவங்களை திருப்பி பார்க்க முடிகிற மாதிரி, மறந்து போனவங்களை திருப்பி நம்ம நினைவு கூறுறதுக்கு இந்த மாதிரி வழிகள் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்க்கும்போது இமோஷ்னலி அது கொஞ்சம் சப்போர்ட் தர ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு சிக்மா திரைப்படம். அண்ட் எஸ், இந்த படத்தை பற்றி எப்படி இருக்குது ரிவ்யூ, படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் பார்த்தவங்கலாம் சொன்னாங்க, நான் படம் பார்க்காதனால படத்தை பற்றி என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபார் பரவலாக வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லது படத்தை பற்றின ஒரு பொதுவான ரிவ்யூ, பொதுவான விமர்சனங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, படத்தை வந்து கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிமாக எடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு ஜேசன் சஞ்சய். அவருடைய முதல் படத்துக்கு அவர் ரொம்ப நல்லாவே படம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும், தமிழுடைய பாடல்கள் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். பட் பின்னணி இசை, விச் இஸ் லைக் ஆக்ஷன் இடங்கள்லாம் வந்து இந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னும். அண்ட் எஸ், நம்ம ஃப்ரெண்டு அன்புதாசனுடைய காமெடியெலாம் அங்கங்கே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நான் வந்து ஒரு பொதுவான விமர்சனமாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். என் சந்தீப் கிஷன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த படத்தில் பெரிய ஒரு விஷயத்தை தாங்குற மாதிரி இருக்குது. தட் ஈ ஹேட் டு பெர்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன், ரொமான்ஸ், இமோஷ்னல் அண்ட் மல்டிபிள் இமோஷன்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிறைய விஷயங்களை அங்கே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கனால அதை முடிஞ்ச வரைக்கும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் வெளியில் வந்திருக்கக்கூடிய படத்தை பற்றினா ஒரு சின்ன கருத்து. அதே மாதிரி அடுத்து மியூசியம் இருக்கு 2 என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து வேறு என்ன படம்லாம் வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டே வந்து நம்ம பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா. நீங்கள் பார்க்கலையா படத்து கப்பல் பாஸ் கிடைச்சிருக்கா? ஜாலியாக டைமுக்கு போய் படம் பாருங்க.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhams-க்கு மேல gold வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான couple passes win பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC release by Alta Vasool Movies powered by அன்னதங்கம் Golden Diamonds. Karama Center Dubai.
3: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the vat consultant your trusted partner for tax compliance and business growth.

0: 9:49 and welcome back. This is The Evening Correct with me, RJ Niveda, only on 89.4 Tamil FM. So yes, இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலும் எனக்கு ஒரு நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிராஃபிக் இல்லாமல் வீட்டுக்கு போகிறது. சி, ஒரு நம்ம 6 நாளுமே வேலை பார்க்குறோம், 7 நாளுமே வேலை பார்க்குறோம், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஐயோ வீட்டில் தான் இருக்கணும், வேலைக்கே போகலாம் அப்படிலாம் இல்லை. இந்த ட்ராவல் கம்யூட்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டெய்லியுமே வேலைக்கு போகலாம். அதுதானா? என்ன நீ வேதா அப்படி பேசுறீங்க, அதுக்கும் டெய்லி வேலைக்கெல்லாம் நான் போக சொல்ல. பட் எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு டஃப் அண்ட் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா அந்த கம்யூட்டிங் தான். ஸோ டிராவல் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அது மச் ஆஃப் எவ்ரி திங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணி விட்டுரும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் அப்படி தான். அதுதான் அதை சொல்ல வந்தேன். ஐ ஹோப் நேற்று வந்து அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து டிராஃபிக் எப்படி இருக்குன்னு செக்.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: இன்னைக்கு நான் வந்து அதிகமாக பேச போகிறது இல்லை, ஏன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பொதுவாக நமக்கு வந்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும், நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து டிராஃபிக் டுவர்ட்ஸ் வழக்கமாக 3311 இருக்கிற மாதிரி டிராஃபிக் இருக்குது. மர்தீப் கிட்ட கடந்து டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ் அஞ்சார் மால் கடந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பெரிய டிராஃபிக் இல்லை, டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற லைனில் மற்ற இடத்துல தான் வந்துட்டு ஒரு மூவிங் டிராஃபிக்கில் தான் இருக்குது. ஸோ மணி வந்து இப்போ 4:41 அப்படிங்கிறனால இந்த டிராஃபிக் சிச்சுவேஷனாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராஃபிக் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிவேஸ், டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, ஸோ உங்களுக்காக ஓ ரிங்கா ரிங்கா பாட்டு வருது. ஸ்டே டியூன்ட் 89.4 தமிழ் ஃபேம்.

0: தமிழ் 89.4
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jaya Lucas. Jaya Lucas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த e-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ e-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
6: லூலு, where the world comes to shop.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
0: Request a song, call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: பயணிகளிடையே ஏற்பட்டுள்ள வரவேற்பை தொடர்ந்து இந்த வார இறுதியில் அபுதாபி துபாய் இடையே கூடுதலாக 6 எத்திஹாத் ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அக்டோபர் 3 சனிக்கிழமை 3 கூடுதல் ரயில்களில் 1000 மேற்பட்ட இருக்கைகள் பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை மேலும் 3 கூடுதல் ரயில் சேவைகளில் 1000 மேற்பட்ட இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ரயில் சேவையில் பயணிக்க பொதுமக்களிடம் தொடக்கத்திலேயே எதிர்பாராத அளவுக்கு அதிகமான தேவை ஏற்பட்டதை தொடர்ந்து பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கூடுதல் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக எத்திஹாத் ரயில் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்து ஆலோசிக்க பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா இடையிலான மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அவசர கூட்டம் நடத்தப்பட உள்ளது. அடுத்த வாரம் நடைபெறும் இந்த கூட்டம் ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள முக்கிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு குழுவின் கூட்டமாக இருக்கும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
4: We the Leaders சார்பில் காமராஜர் விருது வழங்கப்பட்டுள்ளது. We the Leaders அமைப்பு சார்பில் பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றத்தை வலியுறுத்தி 11 பெண்களுக்கு காமராஜர் விருதுகளை அண்ணாமலை வழங்கியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கலையகத்தில் இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ரோசி, கலா பாலச்சந்திரம், முத்தமிழ் செல்வி, நாராயணன், ஜீவிதா, மாதவி, ஃபாத்திமா, சின்மயி, ஹாரிஸ், கரிஷ்மா, புனிதவல்லி, தான்வி, கிருஷ்ணவேணிக்கு காமராஜர் விருதுகளை அண்ணாமலை வழங்கியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: கர்நாடகாவில் எஸ்ஐஆர் பணியின் போது சிறுபான்மையின வாக்காளர்களின் பெயர்களை முறைகேடாக நீக்க முயன்ற விவகாரத்தில் கர்நாடகா பாஜக தலைவர் ரவி பாட்டீல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெலகாவியில் வசிக்கும் 198 சிறுபான்மையின வாக்காளர்கள் தங்கள் முகவரியில் இல்லை என கூறி போலி ஆவணங்கள் சமர்ப்பித்ததன் பேரில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக கண்டறியப்பட்ட 44.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் 2 மாடி வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பயன்படுத்துவதை தடுத்து சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய குறித்த சொத்துக்கள் தொடர்பில் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 14 வேலை நாட்களுக்கு எவ்வித கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்ள முடியாதவாறு அவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. அட்டா என அழைக்கப்படும் ரணசிங்க ஆராய்ச்சியை சமன்குமார் மற்றும் அவரது மனைவியான சங்கீதா பிரியதர்ஷினி ஆகியோருக்கு எதிராக பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன. ஆசிய விளையாட்டு விழாவில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இதன் மூலம் ஐச்சி நக்காயோ ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தங்கப்பதக்க எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. மேலும் 1982 பிறகு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கியில் இந்தியா தங்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும். 44 ஹாக்கியில் தங்கம் வெல்லாத இந்திய அணியின் நீண்ட ஏக்கம் இதன் மூலம் முடிவுக்கு வந்தது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கசியோரா, சுவைஹான், அல்குவா மற்றும் ராசினில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். You are listening to 89.4.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. இந்தியா போயிட்டு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஷாக் ஆனதுன்னா விலைவாசி உயர்வு. ரீசெண்டா லாஸ்டா எப்போ நீங்க ஊருக்கு போனீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஒரு ஒரு விஷயத்தை தொடும் போது ஓ இவ்வளோக்கு வந்து விலைவாசி கூடிப்போச்சா? எஸ்பெஷலி சென்னையில் நான் வந்து கேரளாவும் போயிருந்தேன். கேரளாவில் இருந்ததை விட அதிகமான சில இடங்கள்லாம் எனக்கு விலைவாசி உயர்வாக தோணிச்சு. எங்கன்னா சென்னையில். சென்னையில் மட்டும் இல்லாமல் நான் திருச்சி போனப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து இந்தியா, அதாவது உங்கள் சொந்த ஊர் விசிட் பண்ணீங்க, விசிட் பண்ணியதுக்கப்புறம் என்ன மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? என்னங்க நம்ம ஊரில் இப்படி ஆகிப்போச்சு விலை, என்னது இது இவ்வளோவா, எனது ஒரு கீரைக்கட்டு 10 ரூபாயா, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனது வந்து இந்த பரோட்டாக்கு தான். நம்ம எல்லாரும் ஓகே, மோஸ்ட் ஆஃப் அஸ் சின்ன வயசு சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ராத்திரி அப்பா வந்து பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வருவாங்க, அதை நம்ம சாப்பிட்றது. இந்த சைல்ட்ஹுட் மெமரியோட நம்மளுடைய பரோட்டா கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனெக்ஷன். ஸோ லைக் எங்கேயோ சாப்பிட போயிருந்தோம் நானும் அம்மாலாம், அப்போ வந்து பரோட்டா கேட்டேன், அவர் வந்து சால்னாலாம் தனியாக சேர்த்து வராது, தனியாக தான் ஆர்டர் பண்ணோன்னாங்க. ஓ இப்போ எல்லா கடையிலும் எப்படி ஆகிடுச்சா, சரி ஓகேங்க நான் ஆர்டர் பண்ணுறேங்க அப்படின்னு வந்துச்சு. பில் வந்து கொடுக்குறப்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன், 1 பரோட்டா இஸ் ஈக்குவல் டு 50 ரூபீஸ், ஒரு பரோட்டா 50 ரூபாய்க்கு. என்னால் அது அந்த

0: ஓகே, இன்னைக்கு நான் நிறைய முறை ரேடியோவில் எத்தனை முறை சொன்னேன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டால் நிறைய முறை நான் புலம்ப ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல நான் வந்து மனசு ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு. 5 ரூபாய்க்கு பரோட்டா சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, 15 ரூபாய்க்கு 2 பரோட்டா சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, 10 ரூபா லாஸ்ட்டாக ஒரு பரோட்டா 10 ரூபான்னு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பரோட்டா 50 ரூபாய்க்கு சாப்பிட்றேனா, ஆ அப்படி இருந்தது எனக்கு. சரி, ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்போ இந்தியா அவங்க சொந்த ஊர் விசிட் பண்ணீங்க, எந்த ஒரு விலைவாசியை பார்த்து நீங்கள் நிஜமாகவே ஷாக் ஆனீங்க, என்ன மாதிரி நீங்கள் ஷாக் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 பட் டே போல் லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
1: Brought to you by ABC Cargo and Courier, #1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ இப்போ வந்து ஏர் பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்க மாதிரி கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாகவும் அது சரி பண்ணுற ரீதியிலையும் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத ரியல் டைம் ட்ராக் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அப்படி அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஏஐ பயன்படுத்தி டீடைல்டு பிக்சர் ஆஃப் டிராஃபிக் பொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த டூல் என்ன அப்படின்னா எக்ஸ்போஷர் ஏஐ. ஸோ இது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், நடந்து போகக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸை ட்ராக் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு வந்து ரியல் டைம் டிராஃபிக் எமிஷன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அது எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அது அந்த பொல்யூட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடிய வகையில் அது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெடஸ் இந்த இது எப்படி டெவலப் பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து MIT சென்சிபிள் சிட்டி லேபோட இணைந்து இந்த டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இது வந்து எமிஷன் ஏஐ ஒரு செகண்ட் டூல் தட் கேன் அனலைஸ் டேஷ் கேம் ஃபுட்டேஜ் டு எஸ்டிமேட் எவ்வளோ தூரம் பொல்யூஷன் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு இதை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நடைமுறைக்கு கொண்டு வர ஒரு முயற்சி தான் இது.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, #1 NGCC TNC apply.
0: So yes, back to back la ரெண்டு பாட்டு உங்களுக்காக. முதல் பாட்டு சிம்பு பாட்டும், அடுத்த பாட்டு உங்களுக்கு வந்து விஜய் பாட்டும் வருது. Stay tuned to 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப்

0: யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
4: ஆமாங்க.
3: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
4: ஆமாங்க.
3: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
4: ஆமாங்க.
3: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
5: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569689100.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: அப்போ லெட்ஸ் டாக் அபவுட் தி விலைவாசி உயர்வு அல்லது விலைவாசி மாற்றம் இன் இந்தியா. வெல்கம் பேக், இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 528 ஒன் கிளாக் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ நீங்க ஊர்ல இருந்து?
1: ஊர்ல இருந்து வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு.
2: ஊருக்கு போயிருக்காரு? அப்போ
1: யாருங்க
2: என்னங்க
1: பண்றது, அப்படியே போது போனீங்க?
2: என்ன
1: உங்க பேரே சொல்லியே?
2: என் பேர் ஃபாரித்.
1: ஃபாரித், சொல்லுங்க ஃபாரித், நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களா போயிட்டு? என்ன இது இவ்வளவு அது இவ்வளவு? அப்படி
2: ஒரு விஷயம் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து இந்த நடக்கடலை.
1: நிலக்கடலை
2: அப்படி இருக்கு. ஆமா, நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் 1 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பொட்டல வாங்கி
1: சாப்பிடுவோம்.
2: இப்பலாம் 10 ரூபாய் கொடுத்தாதான் அந்த சைஸ்க்கு கிடைக்குது.
1: ஆஹாஹா,
2: அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப எங்க சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், இந்த 10 தான் நாங்க ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு இந்த 10 எல்லாம் நாங்க அதிகபட்சமா நாங்க சாப்பிட்டது வந்து 5 ரூபா
1: தான்.
2: ஆனா இப்ப எல்லாம் 20-25 ரூபா வரைக்கும் போயிருக்கோம்.
1: 20-25 ரூபா. நீங்க எந்த ஊரு?
2: எனக்கு கும்பகோணம் பக்கம்.
1: கும்பகோணம் பக்கம், சென்னை பக்கம் எல்லாம் என்ன சொல்லுவீங்க?

0: சாப்பாடு வெளியில எக்ஸ்போர் பண்ணலாம், சரி போ வந்துருக்குமே போய் அதை சாப்பிடுவோம் இதை வாங்குவோம் அப்படிங்கும் போது ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஒரு காசே இல்லாம கிடுக்கிட்டு செலவாதீங்க. அம்மா கிட்ட அம்மா சொல்லுவாங்க நான் வெளியிலே போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளே தானே இருப்பேன் அப்படின்னாங்க. ஓகே நம்ம பேசலாம், நீங்க என்ன பண்ணுங்க 800-8940 கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் மீ ஆர்ஜனவே தி லிஸ்னிங் டு தி ஈவினிங் கரெக்ட்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தீபாவளியை ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
3: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஐ ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
2: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
3: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
4: We'll be back after a short commercial break.
3: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலுகாஸ். ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Hey, look, easy, easy.
8: Sana. Sana, sodda urle sodda boy edorda da marriage solita.
9: Sana perle vaangidalam. Vidu.
8: Ah, epdi epdi?
9: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi la 9 am to 7 pm exclusive for NRIs. On spot registration pandra ungalku 4 gram gold coin and registration patta free.
10: Caller WhatsApp 0506752828.
3: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலிஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
11: அக்டோபர் 4 தேதி மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
12: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. சொல்லுங்க
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: சிட்டுவா சார்ஜா போற லேன் 8311 இந்த ரெண்டு ரோடுமே வந்து வழக்கம் போல டுவோ சார்ஜா போற சைடு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கு. அண்ட் குறிப்பாக நீங்கள் வந்து E311 முகமது பின் சாயத் ரோடு வழியாக போறீங்க அப்படின்னா அல்வர்கா கடந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிட்டு மோய்ஸ் தான். அண்ட் அப்படியே போனீங்கன்னா சார்ஜா வரைக்கும் உங்களுக்கு சிட்டி சென்டர் சர்க்கியா வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கு. அண்ட் இங்கே E11லேயே உங்களுக்கு வந்து தேராலேருந்து சிட்டி சென்டர் தேராலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்தைத் ரோட் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி இந்த ஏரியாலையும் டிராஃபிக் பில்டாக ஆரம்பிச்சிருச்சு. நேஷனல் பெயின்ஸ்லேயும் டிராஃபிக் பில்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஸ் அன்னைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் குவாய்ட் ஓகே அண்ட் யூஷுவல் டிராஃபிக் அண்ட் ஃப்ரைடே டிராஃபிக். எஸ் வண்டி பத்திரமாக பார்த்து ஓட்டுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: டிராஃபிக் நீங்கள் போகிற இடங்கள்ல எங்கேயாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்குது, ஏதாவது கிராஷ் அண்ட் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது சொல்கிறதுக்கு 800-8940 கால் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து ரேடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வருது. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
3: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: We'll be back after a short commercial break.
1: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
2: இருக்கவே இருக்கு. Zoho Books.
1: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
2: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த e-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ e-invoicing-ம் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
1: So all under one roof, கரெக்ட்டா?
2: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்னா?
7: ஆமா, பீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ், டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
6: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
7: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
8: ஆஃபர் வாலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் போலியான முதலீடு மற்றும் வர்த்தக திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட முதலீட்டு அல்லது வர்த்தக தளம் உரிய உரிமம் பெற்றுள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட எச்சரிக்கையில், அதிக லாபம் கிடைக்கும் என கவர்ச்சிகரமாக தோன்றும் முதலீட்டு வாய்ப்புகள் உண்மையில் பணத்தை மோசடியாக பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. G7 நாடுகளின் தலைவர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த கூட்டத்தில் இங்கிலாந்து சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எட் மிலிபேன் பங்கேற்கின்றார். இதனிடையே இங்கிலாந்தின் டீசல் விநியோகம் வலுவாகவும் பாதிப்புகளை தாங்கும் வகையிலும் இருப்பதாக அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சர் கியா மேதா தெரிவித்துள்ளார். மேலும் இங்கிலாந்து பல்வேறு நாடுகள் மற்றும் விநியோக ஆதாரங்களில் இருந்து டீசலை பெறுவதால் விநியோகத்தில் உடனடி பாதிப்பு ஏற்படாது என்று அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவில் இருந்து சென்றவர் அழுது நடிக்கின்றார், நடிப்பில் விஜய் தோற்றுவிட்டார் என்று தாராபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வேறு கட்சியில் வென்றவரை வெட்கமில்லாமல் ராஜினாமா செய்ய வைத்து விஜய் பரப்புரை செய்கின்றார் என்றும் அவர் விமர்சித்தார். ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக போராடும் ஒரே கட்சி அதிமுக என்றும் அவர் கூறினார். இதனிடையே தாராபுரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்கக்கூடிய சட்டமன்றத்தின் மாண்பையும் இந்த முதல்வர் கெடுத்து விட்டார் என்று விமர்சித்துள்ளார். மக்கள் மாண்புமிகு முதல்வர் என்று கூப்பிடும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும், முதலமைச்சராக இருக்க வேண்டும், சீப் மினிஸ்டராக நடந்து கொள்ள வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: ஹைதராபாத் நகரில் பொது போக்குவரத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் மெட்ரோ ரயில் மற்றும் தெலங்கானா மாநில சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒரே பாசை பயன்படுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்தில் இருந்த மெட்ரோவுக்கும் மெட்ரோவில் இருந்த பேருந்துக்கும் மாறும் பயணிகள் தனித்தனியாக டிக்கெட் அல்லது பாஸ் பெற வேண்டிய தேவை குறையும். ஹைதராபாத்தில் உள்ள பிரஜா பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் மலுபாட்டி விக்ரமார்கா மற்றும் போக்குவரத்து மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர் இந்த பொது பாஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு திறம்பட சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும், அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தற்பொழுது இலங்கையில் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுவான வலுசக்தி சந்தையொன்று கட்டி எழுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான எரிபொருள் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், விநியோகச் செலவை குறைத்தல் மற்றும் எதிர்கால தேவைக்கான கொள்ளளவை அதிகரித்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு முத்துராஜ வெலவுக்கு கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே 21 கிலோமீட்டர் நீளமான விசேட நிலத்தடி குழாய் கட்டமைப்பு தாங்கி தொகுதியும் நிர்மாணிக்கப்படுவதாக அவர் கூறினார்.
0: Business update. Business update. Brought to you by
4: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 3.81% சரிந்து 89.33 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையிலும் 2.45% சரிந்து 99.80 டாலராக உள்ளது. நேற்று கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்க 4 டாலருக்கும் அதிகமாக உயர்ந்தது. இதன் தொடர்ச்சியாக பிரிட்டனில் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. முதன்முறையாக ஒரு லீட்டர் டீசலின் சராசரி விலை 2 பவுண்டுகளை கடந்துள்ளதாக வாகன ஓட்டுநர்களின் அமைப்பான RAC தெரிவித்துள்ளது.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்தும் முதலிடத்தில் நீடிக்கின்றது. இந்தியா இதுவரை பெற்ற தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை 16 உயர்வடைந்துள்ளது. ஆசிய மகளிர் விளையாட்டு விழாவில் சீனாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி மகளிர் அணி இன்று தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இன்றைய தினத்தில் மாத்திரம் இடம்பெற்ற 3 போட்டிகளில் இந்தியா தங்கம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
1: Music director Anirudh Ravichandran.

0: ஹவு ட்ரூல இப்ப எல்லாருமே நிஜமாவே இன்ஸ்டாகிராம்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரியல் வாழ்க்கை எங்க வாழ்றோம்?
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன்.

evening, Karak. விலைவாசி உயர்வை பார்த்து நீங்க திக் திக் திக் ஆன மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஸோ அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு கால் பண்ணுங்க 800-8940. ஸோ நான் வந்து போயிட்டு ரொம்ப ஷாக் ஆனதே அந்த பொரோட்டா தான். என்னால் இன்னுமே அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் அந்த மாதிரி ரீசன்ட் டைமில் ஊருக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது என்னங்க இது இவ்வளோ வேலையா, என்னது இது இவ்வளோ வேலையா, இதில் இன்றைக்கும் மாறாத ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இந்த பால்லாம் வந்து இன்றைக்கும் 20 ரூபா தான். வேறு என்னது அந்த மாதிரி கீரை கட்டி

0: இன்னைக்கும் 10 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்குது, அதுல எல்லாம் ஒரு நிம்மதி இருக்கு. எதெல்லாம் வந்து விலைவாசி கூடி போயிருக்கு நீங்க யோசிச்சு நீங்க பார்த்து ஷாக் ஆனது எங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய் வணக்கம், குட் ஈவினிங்.
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குதா? கேட்டுச்சா? சொல்லுங்க.
1: Actually, I'm not a Tamil.
0: You're from Kerala.
1: Yeah.
0: சொல்லுங்க.
1: அப்ப ஒரு 2-3 நாளாயிட்டு கால் அடிச்சிட்டே இருக்கு.
0: 2-3 நாளாயிட்டு எங்க கால் அடிக்கிறீங்க?
1: உங்களே கால் அடிக்கிறீங்க.
0: என்ன கால் அடிக்கிறீங்களா? ஓகே.
1: நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து, அவருக்கு உங்களே பயங்கரமா பிடிக்கும். அந்த ஷோக்கு பயங்கர ஃபேன்.
0: நான் ஷோ பண்ண ஆரம்பிச்சு 3 நாள் தான் ஆகுது.
1: இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கஷம் போக்கு முன்னாடி இருந்து.
0: ஓ ஓகே.
1: அப்பளா அவர் கண்டினியூவா கேட்டதே இருக்கு.
0: ஓ, थैंक यू so much. थैंक यू थैंक
1: यू. அப்ப அவருக்கு பேசிறதுக்கு பிரச்சனை, அதனால என்கிட்ட கால் அடிச்சு சொன்னேன். என்ன கூட இருக்கு, அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அதனால அவர் பேசல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: டிராவலிங் பண்ணிட்டு இருக்கு.
0: ஓ, நீங்க கேரளால எங்க?
1: நான் இடுக்கி.
0: இடுக்கி. ஐ ஹட் எ ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் இன் இடுக்கி. இப்போ இடுக்கி லாஸ்ட் எப்ப போனீங்க?
1: 1 இயர் ஆயி.
0: ஒரு கொல்லம் முன்பு. இப்போ இடுக்கி போகும்போது நீங்க பார்த்து ஐயோ இதெல்லாம் இவ்வளவு விலையான ஷாக் ஆனது எது?
1: இப்ப எல்லாமே ஸ்பெஷலா இருக்குல்ல.
0: எல்லாமே ஸ்பெஷல் ஆயிடுச்சா?
1: நம்ம ஊர்ல அப்ப ஸ்பெஷலா இருக்கு. அங்க போய் என்ன, எல்லாமே ஸ்பெஷல் இல்ல?
0: எல்லாம் ஸ்பெஷல். இப்ப பைசா கண்டுட்டு ஐயோ இத்ர பைசா ஆயல்லோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணலையான்னு
1: கேக்குறேன். எப்படி
0: இனக்கு இத்ர விலையோ அங்கன அப்படி?
1: அப்படினா பெட்ரோல் தான்.
0: பெட்ரோல். இப்போ பெட்ரோல் எங்க பார்த்து ஷாக் ஆகுறீங்க?
1: இப்போ இங்கே
0: இல்லை. தேங்க் யூ. உங்க பெயர்?
1: என் பேர் நோபு.
0: நோபு.
1: நோபல். நோபல்.
0: நோபல்.
1: ஐயா.
0: ஓகே, உங்க ஃப்ரெண்டியும் கேட்டதா சொல்லுங்க. தேங்க் யூ so much for calling. டேக் கேர். பை.
1: ஓகே ஓகே ஓகே. பை
0: பை. பை பை. So yes, let's have UAE update.
2: UAE update.
3: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம ஹெட்டிஹாட் ரயில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அது மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், எல்லாருக்குமே விசிட் பண்ணும், எல்லாருக்குமே பார்க்கணும்னு பயங்கர கஸ்டமர் டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஹெட்டிஹாட் ரயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ட்ரெயின் சர்வீஸ் பிட்வீன் அபுதாபி டு துபாய் வந்து இந்த வீக்கெண்ட்காக 6 புது சர்வீசஸை எக்ஸ்ட்ராவாக 6 சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு சேர்த்து மொத்தம் 6 எக்ஸ்ட்ரா சர்வீசஸ். இந்த எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எப்போ அப்படின்னா 12:45 அதாவது 1:30 ஒரு வண்டி, அதை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30 ஒரு வண்டி. ஸோ அபுதாபி டு துபாய் போகிறதுக்கு இந்த 3 புது ரூட்ஸை புது டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. புது சர்வீசஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இம்மென்ஸ் ஆஃப் சப்போர்ட்டை, நிறைய பேருக்கு எத்திஹாட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறதுனால இந்த சர்வீஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 1000 அடிஷ்னல் சீட்ஸையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ், என்ஜாய் யோர் ட்ரெயின் ஜர்னி.
2: UAE update
3: brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: மைனா படத்துல இருந்தும் அதுக்கு அடுத்து ஜப்பான் படத்துல இருந்தும் 2 பாட்டு உங்களுக்காக அப்படின்னு நான் சொல்ல நினைச்சிங்களா? இல்ல, மைமா மைமா அந்த பாட்டு வருது, ஜிவி பிரகாஷ் இசையில ஃபர்ஸ்ட் பாட்டும், அதுக்கப்புறம் ஜப்பான் படத்துல இருந்து அடுத்த பாட்டு உங்களுக்காக வருது. ஸ்டேடியம் 89.4 தமிழ் ஃபேம்.
4: Back to back.
5: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
3: இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிக ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: சின்ன வயசுல பிடிக்காத சில விஷயங்கள்லாம் இப்ப பிடிக்குது, அல்லது இப்போ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த அதிரசம் எல்லாம் சின்ன வயசுல பிடிக்காது. எங்க பாட்டி எல்லாம் வந்து சுட்டு சுட்டு வச்சு சாப்பிடு சாப்பிடு அப்படின்வாங்க. நான் வந்து வேண்டவே வேண்டாம் பாட்டி ஓடிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அது பிடிக்குது. எனக்கு அது பிடிக்குதா இல்லை வேற எதுவும் இல்லை அதனால இதை சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நான் சாப்பிட்றேன்னா நானே குழம்பிடுற, நம்ம மூளையே நிறைய நேரம் குழம்பிடுது. உண்மையிலே நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கா, உண்மையிலேயே நமக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா, உண்மையிலே நம்ம பண்ணுறோமே இது பிடிச்சிருக்கா, இது எதுவுமே இல்லாமல் சில நேரம் நம்ம குழம்பி போய் தவிக்கிறோம். என்ன சரி என்னை விட்டு அந்த மாதிரி எதாவது நான் பேசிட்டே இருப்பேன், நான் பேசாமல் இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்னா கால் பண்ணுங்கள் 800-8940. எஸ், விலைவாசி உயர்வு. இந்தியாவுக்கு லாஸ்ட்டாக எப்போ போனீங்க? போனப்போ எந்த ஒரு விலைவாசி விலையை பார்த்து என்னப்பா இது, நான் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப கம்மி, நான் துபாய்க்கு வந்தப்போ கூட இவ்வளோ இல்லையப்பா, என்னப்பா இப்போ இவ்வளோ விலையாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எந்த விலையை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி ஷாக் ஆனீங்க? ஹலோ வணக்கம்.
2: ஹாய் நிவேதா.
1: ஹாய்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள்?
2: எனக்கு
1: சொல்லுங்க.
2: எனக்கு என்னென்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் மேரேஜ் பண்ணி ஃப்ரான்ஸ் போயிட்டேன். வென் ஐ கம் பேக், நான் அப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வேற மாதிரி லைக் நான் ஒரு 2 இயர்ஸ் நான் இல்லை. வென் ஐ கம் பேக், சாப்பாடு இந்த ஹோட்டல் சாப்பாடு போவோம்ல, பில் கொடுக்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். டாக்ஸேஷன்லாம் கேட்டாங்க, ஜிஎஸ்டி எல்லாம். அப்புறமா வந்து வேற என்ன ஃபீல் பண்ணோம்னா, இந்த நம்ம ஃபேர் இருக்கும்ல, இந்த ஆட்டோ அதுக்கு நம்ம பே பண்ணுவோம்ல, அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்,
1: அதுதான் ரொம்ப. ஆனா முக்கியமா பார்த்தா அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுதான். என்னது ஒரு காஃபி 40 ரூபாயா, அது ஒரு டீ 50 ரூபாயா, அந்த ஃபீல் தான் மெயின் மேஜர் திங். என்ன,
2: ஆமா கண்டிப்பா
1: வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுது.
2: இப்ப யாரு இங்க செய்யறாங்க, இப்ப கிச்சன் இல்லாமலே வீடு கட்டுறோம்.
1: ஓகே, உங்க பெயர்?
2: என் பேர் கனிமொழி.
1: கனிமொழி, நைஸ் டாக்கிங் டு யூ கனிமொழி. தேங்க் யூ.
2: நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ பை. ஸோ எஸ், எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்கன்னு ஊரில் சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழன் படத்துலேருந்து பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டு ஜெயலலிட்டூலேருந்து வருது, அதையும் கேட்டுட்டு அப்படியே ரேடியோ நீங்களும் கேட்டுட்டு இருங்க, நானும் கேட்டுட்டுருக்கேன். ஐல் பி பேக் அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா, ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரிய வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
5: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும்
6: 0566246989. This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. வெளியில போய் சாப்பிடறதா இருக்கட்டும், அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னுடைய சிம்பிளஸ்ட் கியூட்டஸ்ட் பொரோட்டா ஸ்டோரியா இருக்கட்டும், அண்ட் நீங்க வந்து இந்த தியேட்டர் படம் பாப்கார்ன் விலை இதெல்லாம் பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் வந்து படத்துடைய டிக்கெட் விலையை விட இந்த பாப்கார்ன் விலை தான் ரொம்ப ஜாஸ்தி. திஸ் டைம் ஏதோ ஒரு படம் விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்க்குறதுக்காக போயிட்டு நான் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு பார்த்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. பாப்கார்ன் பார்க்குறேன், 400 ரூபீஸ் வேண்டாம், சரி வேறு என்ன ஆர்டர் பண்ணலாம், 300, 500, ஓ எதுவுமே அதுக்கு கம்மியாக இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணாமல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது வந்து எப்படின்னா 4 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, 4 சிக்கன் மூணு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் தான் இருந்தது. இப்போ 350 or 400 சம்திங் பாருங்களேன். ஹலோ வணக்கம், ஹாய், ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம். உங்களுக்கு லைன் கனெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ரேடியோவில் இப்போ பேச போகிறீங்க. நீங்கள் ஹலோ சொன்னீங்கன்னா ரேடியோவில் எல்லாருக்கும் நீங்கள் பேசுகிறது கேட்கும்.
1: ஓகே,
0: ஆ சொல்லுங்கள். ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், உங்கள் பெயர்?
1: எதுக்கு
0: தெரியாது.
1: ஒரு வருஷம் முன்னாடி போனா பெருசா வல்லவாசி பத்தி தெரிஞ்சிருக்காது.
0: கலையரங்கம் இல்ல. பாலக்கரைக்கிட்ட ஒரு தியேட்டர் இருக்குமே, அது பேர் என்ன? அதான் விஜய் சினிமாஸ். அதான் விஜய் சினிமாஸ் மறந்து போச்சுங்க எனக்கு. ரொம்ப லாங் பேக் நான் இருந்த திருச்சியில், அதனால லைட்டா தெரியுது. இந்த வாட்டி போனப்பதான் நோட்டீஸ் பண்ண, சோனா மீனா தியேட்டர் இல்ல அப்படின்னு. பேர் மாத்திட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. திருச்சி கதை பேசிட்டு நான் வந்து கால் கட் பண்ணுவேன். சோ நீங்க திருச்சி அப்படின்னா சோனா மீனான்னு ஒரு தியேட்டர் இருக்கு. எனக்கு வந்து கிளாஸ்மேட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அதாவது அவருடைய ஓனருடைய பொண்ணுங்க பேரு சோனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட போய் சொன்னாங்க. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேரும் அதான் சோனா, அப்புறம் இன்னொருத்தர் பேரு ஏதோ மீனாட்சி சுந்தரமோ ஏதோ அதுதான் அந்த மீனா, அதான் சோனா மீனான்னு தியேட்டர் பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம பாட்டு ஒரு கதையை கிளப்பி விட்டுருவோம், அதெல்லாம் இல்லை. இப்போ பாட்டு வருது, ஆசை படத்துல இருந்து கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ச்சனா வேதா.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: லூலு, where the world comes to shop.
3: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்ட் வாங்கலாம்னு இருக்கேன்.
4: வெயிட்லாம் பண்ண வேணாம். பீமா ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு

0: அல்பர்ஷா TNC அப்ளை.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஃபுல்லாக ஒரே பிரச்சாரம் தான் போலையே. 89.4 தமிழ் எஃப்எம் இந்த ஈவினிங் கரெக் வித் மீ அர்ச்சனை வேதா ஒன்லியான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே. அதேதான் 89.4 தமிழ் எஃப்எம். சரி, கால் பண்ணுங்க 800-8940. ஸோ மனசில் ஏதாவது ஆசையாக ஒரு பாட்டு இப்போ ரேடியோவில் கேட்கலான்னு உங்களுக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டை கேட்கறதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய டைம் இதுதான். என்னுடைய பிரேக்கு அப்புறம் பாட்டு உங்களுக்கு வேணுங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோன்ற அந்த பாட்டை இங்கே கேட்க வைக்க போகிறதுக்காக நான் பேசுகிறது இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்னோடனே கால் பண்ணிட்டீங்க, இந்த பாட்டு வேணும் ஈஸியாக அப்படியே நான் சர்ச் பண்ணோடனே டக்குன்னு முதல்ல வந்து நிற்கிற மாதிரி ஒரு பாட்டு நல்ல பாட்டாக கேட்பீங்களா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரேடியோல நீங்க பேசுற குரல் தான் நல்லா கேட்க மாட்டேங்குது, சத்தமா பேசுங்க.
1: ஓகே, இப்போ கேக்குதா?
0: ஆ, மியூட் பண்ணிடுங்க, சுத்தி ரேடியோ எல்லாம் மியூட் பண்ணிருங்க.
1: ட்ரைவ் பண்ணிட்டிருக்கேன், ரேடியோ ஆன்ல இல்ல, ரேடியோ ஆஃப்ல தான்
0: இருக்கு. ஆ, அம்மா போடுங்க. நான் நீங்க கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிரணும் ரேடியோ, அப்புறம் அம்மாவே கூடாது. சரியா?
1: ஓகே.
0: ம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? நான் அவ்வளவு வச்சுக்கறீங்க.
1: சென்னை
0: போரூர் பக்கத்துல கூரா
1: போரூர்
0: அப்படி ஒரு இடம் இருக்கா?
1: போரூர்க்கு குண்டத்து ரோட்.
0: ஆ, ஓகே ஓகே. உங்க பெயர்?
1: ரியாஸ்.
0: ரியாஸ், ஓகே. ரியாஸ் காக அந்த பாட்டு வருது. थैंक यू so much for calling. Take you, bye.
1: Bye.
0: சென்னையில இருந்து எங்கேயும் எப்போதும் பாட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த சாங் திருச்சியில தான் எடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியும். ஓகேவா, கேளுங்க பாட்டு, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாரில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜே நிவேதா.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நமது வேட்பாளர் சத்யபாமாவை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு உருவ கேலியும் செய்திருக்கின்றார் என்று அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு தோல்வி பதற்றத்தில் இருக்கின்றார் என்பதையே இது காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்தார். தாராபுரம் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தாவிக்கா ஒரு அரசியல் கட்சியே அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் மாஃபியா என்று முன்னாள் முதலமைச்சர் இன்றைய பரப்புரையில் தெரிவித்திருந்தார். மக்கள் ஆதரவு இல்லாத முதல்வர் பெரும்பான்மைக்காக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வாங்குகின்றார் என்றும் அவர் விமர்சித்தார். பல இடங்களுக்கு சோஃபாக்களை அனுப்பினார். அதிமுகவினரை விலைக்கு வாங்கினார் முதல்வர் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 75 கிலோ குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்குஹைன் 5-0 என்ற கணக்கில் எதிராளியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள லவ்லினாவுக்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். லவ்லினாவிடம் இருந்து ஒரு மிகச்சிறந்த செயற்திறன் வெளிப்பட்டுள்ளது என்று பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது விளையாட்டு பயணம் குறிப்பிடத்தக்க உறுதியையும் சிறப்பையும் பிரதிபலிக்கின்றது. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய போதைப்பொருள் கடத்தற்காரரான ஷிரான் பாசிக் உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் பூர்வாங்க விசாரணை பணிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முதன்மை பிரதிவாதி ஷிரான் பாசிக் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்புடன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அடங்கிய கோப்புகளை அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளிடம் ஒப்படைத்தார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் 2.323 டன் போதைப் பொருட்களை விநியோகிக்க திட்டமிட்டிருந்த சர்வதேச குற்றவியல் வலையமைப்பின் முயற்சியை துபாய் போலீசார் முறியடித்துள்ளனர். இந்த வழக்கில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 11,51,91,233 திர்ஹாம்ஸ்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 113 அட்டைப்பட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த பொருட்களில் பல்வேறு வகையான போதை மாத்திரைகள் மற்றும் மனநலத்தை பாதிக்கும் பொருட்கள் காணப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் பால்டிக் கடற்பகுதி பிராந்தியமான கலினின்கிராட் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாஸ்கோ கருதினால் தம்மிடம் உள்ள அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கலினின்கிராட் போலந்து மற்றும் லித்துவேனியா இடையே அமைந்துள்ள ரஷ்யாவின் முக்கிய ராணுவ பிராந்தியமாகும். வால்டாய் சர்வதேச விவாத கூட்டத்தில் பேசிய புட்டின் ரஷ்யா யாரையும் அச்சுறுத்தவில்லை என்றும் மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் 2029 அல்லது 2030ஆம் ஆண்டுகளில் ரஷ்யாவுடன் போர் ஏற்படலாம் அல்லது அதற்கான தயாரிப்புகள் நடைபெறுவதாக கூறியதற்கு பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பாகிஸ்தானுடன் நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்காக இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு 15 பேர் கொண்ட வீரர்கள் குழாமை பெயரிட்டுள்ளது. இலங்கை ஆண்கள் தேசிய T20 அணி அக்டோபர் 4 பாகிஸ்தான் நோக்கி புறப்பட உள்ளதுடன் அங்கு 2 டெஸ்ட் போட்டிகள், 3 T20 போட்டிகள் மற்றும் இங்கிலாந்தும் பங்கேற்கும் ஒருநாள் முக்கோண தொடரிலும் பங்கேற்க உள்ளது. T20 தொடர் அக்டோபர் 9, 11 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் ராவல்பிண்டியில் நடைபெறவுள்ளது. ஒருநாள் முக்கோண தொடர் அக்டோபர் 18 முதல் 31 வரை நடைபெற உள்ளதுடன் டெஸ்ட் தொடர் நவம்பர் 9 ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: சுத்தி என்னெல்லாம் விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்காமா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். 99.4 தமிழ் எஃப்எம் இன் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். கடந்த 5 ஆண்டுகளில் 20% குறைந்த சுவிஸ் தீவிர வெப்பநிலை வெப்பாலை. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்நினோ பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி இருக்கக்கூடிய இந்த சம்மர் ரொம்ப அதிகமான வெப்பம் இருந்த மாதிரி குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டி குளிர் வந்து நம்மளால் கணிக்க முடியாது. இட் கேன் பி சம்டைம்ஸ் ரொம்ப குளிராக இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு சில நாட்கள் குளிர் என்னடா அது விண்டரா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சம்மர் மாதிரி இருக்காது, ஆனால் குளிர் வந்து திடீர்னு ரொம்ப கடுமையாகவும் திடீர்னு ரொம்ப நார்மலாகவும் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஏசி வந்து எங்கடா இப்படி குளிராச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஏசி ஆஃப் பண்ணோம்னா என்ன இப்படி வைக்க இருக்கே. அந்த லெவலுக்கு எல்நினோ வந்து ப்ரிடிக்டபுளாகவே இருக்காது வெதர்ன்றது தான் இப்போது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ எல்நினோவை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் டக்குன்னு வந்து வெப்ப அலை இப்போல்லாம் அதிகமாக இருக்குது ஸ்விஸ்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஞாபகத்துக்கு வந்து உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி ஓகே, லெட்ஸ் ஹாவ் யூ வே அப்டேட். இந்த அடுத்த நாட்களில் என்ன அப்டேட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் இது. எங்க இருக்கு, மன்னிக்கணும் இப்போ பாருங்க. எஸ்
1: brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ நாளைக்கு வந்து யுஏயில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அபுதாபியில் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸை தொடும். ஏற்கனவே இப்போ வெப்பம் வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ துபாய் மற்றும் ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் 39 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். குறைந்தபட்சமாக வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் வந்து குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நாளைக்கு அங்கெங்கே எங்கேயாவது கோஸ்டல் ரீஜன்ஸில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply. So back to back வரக்கூடிய ரெண்டு பாட்டை கேட்டுவாங்க. பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா on Leon 89.4 தமிழ் FM.
1: Back to back.
2: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: லூலு, where the world comes to shop.
6: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
7: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
6: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
7: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
8: ஆஃபர் வாலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெல்கம் பேக். நமக்கு நல்ல செய்திகள் நிறைய நம்மளை சுற்றி, கரெக்டான ரிலவெண்ட்டான ஆத்தென்டிகேட்டடான செய்திகள் நம்ம காதுகளுக்கு வருதோ இல்லையோ. நமக்கு நிறைய ஸ்கேம் வரும், நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம காதுக்கு கம்பல்சரி வந்துடும். அதையும் நம்ம நாலு பேருக்கு சொல்லுவோம், உனக்கு தெரியுமா இப்படியா, உனக்கு தெரியுமா அப்படியா, இது தெரியுமா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்று தான், இப்போது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு ஒரு மெசேஜஸ்க்கும் 14 paisa வந்து மெட்டா சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் வந்து காசு கட்டி தான் ஒவ்வொரு மெசேஜும் அனுப்பணும் அப்படிங்கிற செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். முக்கியமாக யூஷுவல் பர்சனல் வாட்ஸ்அப் எப்படி இது வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஸ்டாண்டர்ட் ஒன், அது எப்பவும் போல தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நிறைய மெசேஜஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் அவங்க நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 1000 messages ஒரு மாதம் ஃப்ரீ, அதை தாண்டும் போது தான் அது சார்ஜ் பண்ணப்படுது. அதுதான் அக்டோபர் 1 அமலுக்கு வந்திருக்கு. பட் வாட் ஐ ஹவ் ரிசீவ்ட் இஸ் லைக் எவ்ரி மெசேஜஸ் தட் யூ சென்ட் 14 paisa சார்ஜ் பண்ண போகிறாங்க, போச்சு போச்சு இப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் த திங். 1000 messages ஃபார் யூ பர் மந்த் இட்ஸ் ஃப்ரீ, அதுக்கு அப்பாற்பட்டு வரும். நாளாக எங்கெங்கே 1000 அனுப்ப போகிறேன் அப்படின்னு என்ன மாதிரி இருக்குதுங்கன்னா, ஓ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, மற்றவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும். இல்லை இன்னொரு என்னென்னா, நம்ம விலைவாசி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம யாருமே இந்தியாவில் நெட்ஒர்க் யூஸ் பண்ணாதனால நமக்கு அதை பற்றின ஒரு புரிதலே இல்லை. 2017 end அந்த டைமில் தான் ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ரீக்கு பழகணும். அதுக்கப்புறம் ஃப்ரீலேருந்து அவங்க சின்னதாக ஒரு சார்ஜ் போட்டாங்க, அப்படியே போட்டு இப்போ மந்த்லி 700 rupees ஆர் சம் வாட் அரௌண்ட் 500 to 700 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் லைக் இது கம்மி தான் அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு என்னப்போ இப்படி விலையேறி போச்சப்பா அப்படின்னு இருக்கும். அதில் திடீர்னு போயிட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பிளான்ஸே இருக்காது. ஆனால் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணலாம்னா ஃபுல்லாக இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பிளான்ஸாக வச்சுருக்கீங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ டெலிகாமில் நாம் நெட்ஒர்க்கிங்காக, நாம் வைஃபை சாரி நம்ம வந்து இன்டர்நெட்காக ஃபோன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது வீல் ஃபேஸ் திஸ் திங், வீல் ஃபீல் விலைவாசி ரொம்ப ஏறிப்போச்சு. Let's talk The Evening Correct with me, RJ Niveda, only on 89.4 Tamil FM.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
0: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: the evening, Karak.
1: Guys, it's a weekend and நானும் கிளம்ப போறேன். ஒரே நல்ல விஷயம், ஒரே பெரிய விஷயம், ஒரே எனக்கு நிம்மதியான விஷயம் என்ன தெரியுமா? வீக்கெண்ட் அப்படின்னா காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அதாவது எந்திரிக்கணும், பரபர பரபர நான் எப்படி இருப்பேன்னா இந்த மிஸ்டர் பீன் மாதிரி தான் நான் சுற்றிட்டே இருப்பேன் காலையில் எழுந்திரிச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் இல்லை ரொம்ப லாங்கில் இருக்கேன்னா அங்கேருந்து காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் ஆஃபீஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடை கடை கடை கடை கடை கடை எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஐ வேக் அப் அட் 6 அண்ட் ஐ டூ எவ்ரி திங் பிட்வீன் 8:00 முடிஞ்சு 8:30 நான் வீட்டில் இருந்து கிளம்புனா தான் இங்கே நான் ரீச் ஆக முடியும் 10 மணிக்கு. ஸோ இந்த பரபர பரபரன்னு ஓடுற அந்த லைஃபுக்கு நடுவில் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லீப் இருக்கே ஆன் த வீக்கெண்ட்ஸ், இட்ஸ் அ பிளிஸ், இட்ஸ் வாட் எவ்ரி திங், அதுதான் எல்லாமே அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் தான் நான் மனசார ரொம்ப ரொம்ப ஏக்கமாக ஆசையாக காத்திருக்கிறதே அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஹாஃப் அன் அவர். அவ்வளோதான், நமக்கு தூக்கமும் தேவைப்படும், அதுக்கு மேலே தூக்கம் வராது. பட் ஸ்டில் தட் ஐ வாண்ட் தட் ஹாஃப் அன் அவர் ஆர் தட் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஸ்லீப். ஸோ அதுக்கு ஐ எம் கிரேவிங் அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் த வீக்கெண்ட். அண்ட் வென் வி லுக் பேக் ஐ எம் லைக் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகவே முடியலை அப்படின்னு தோணும் போதோ, இல்லைடா அந்த ஹாப்பினஸ் எங்கடா இருக்குன்னு நம்ம தேடும் போதோ சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்மளை நிஜமாகவே வந்து ஒரு மாதிரி சிரிக்க வச்சிரும். ஐ லவ் தோஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட். ஒரு வீடியோ ஒரு பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து செருப்பு வச்சுட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஷி இஸ் லைக் ட்ரைங் டு சூஸ் லாட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் இன் பிட்வீன். அப்போ வந்து ஒரு செருப்பு வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, நீ செருப்படி என்ன யோசிச்சா வாங்குற அப்படின்ற ஒரு விஷயம். அது பார்த்தா எனக்கு செருப்பு வந்துடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு எல்லாத்தையும் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பைத்தகர தீரமா, ஐ எம் அ ஹியூமன் பீயிங், உன் மனசில் என்ன நினைக்குதோ அதை நீ நினச்சிக்கோ, நான் எதுவும் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. என்ன, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட விரும்பலை. ஆமாம், நான் அப்படி தான். இந்த மாதிரி போஸ்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அதுக்காக அப்படியே எல்லாருக்கிட்டையும் ரூடாக நடந்துக்கவங்கலாம் நான் சொல்ல. பட் சம்டைம்ஸ் நாம் நம்மளுடைய சுயம் பீஸ்க்காக, அதாவது செல்ஃப் பீஸ்க்காக சம்டைம்ஸ் சில பேர்ட்ட நம்ம ரூடாக நடந்துக்கிறது தப்பு இல்லைங்கிற என்ன சொல்கிறீங்க? ஓகே, வித் திஸ் திங் ஐ ஆம் லீவிங். நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கான ஃபீட்பேக்ஸ் ஆர்ஜனை வேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் கொடுக்க மறந்துடாதீங்க. மேலும் என்னுடைய வேற என்ன இருக்குது, எனக்கு அவ்வளோதான், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தவிர வேறு எதுவும் இல்லை. பட் 89.4 தமிழ் எஃப் முடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எல்லா சோஷியல் மீடியாலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ்க்கு நல்ல நல்ல நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, சீ டுமாரோ வித் குட்டி ஸ்டாரி. அதுக்கப்புறம் நான் உங்களை மண்டே மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஹாப்பி வீக்கெண்ட். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். டாரா, டேக் கேர்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds.

0: உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
1: 89.4 தமிழ் FM விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சாத்தான்குளத்தில் மாநில நெடுஞ்சாலையில் ஹிந்தியில் ஊர் பெயர்கள் இருந்தது சர்ச்சையான நிலையில் அது தொடர்பில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். மத்திய சாலை மற்றும் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை துறை மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்படுத்தப்பட்ட சாலை மேம்பாட்டு பணிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டதில் சில குளறுபடிகள் நடந்தது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது என்று அவர் கூறினார். குறிப்பிட்ட அதிகாரிகள் சிலரின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தவறுக்கு காரணமான உதவி பொறியியலாளர், உதவி கோட்ட பொறியியலாளர் நேற்றே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மூன்று மொழிகளில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையும் உடனடியாக மாற்றப்பட்டு இரு மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பெயர் பலகை அதே இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தாவிக்கா ஒரு அரசியல் கட்சியே அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் மாஃபியா என்று முன்னாள் முதலமைச்சர் இன்றைய பெரப்புரையில் தெரிவித்திருந்தார். மக்கள் ஆதரவு இல்லாத முதல்வர் பெரும்பான்மைக்காக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வாங்குகின்றார் என்றும் அவர் விமர்சித்தார். பல இடங்களுக்கு சோஃபாக்களை அனுப்பினார், அதிமுகவினரை விலைக்கு வாங்கினார் முதல்வர் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்கக்கூடிய சட்டமன்றத்தின் மாண்பையும் இந்த முதல்வர் கெடுத்து விட்டார் என்று முன்னாள் முதலமைச்சர் விமர்சித்தார். இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையர் விவகாரம் குறித்து நீங்கள் ஏன் வாயை திறக்கவில்லை என்று அவர் வினவினார். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொகுதிக்குள் நுழையவே முடியவில்லை, இது வேட்பாளருக்கான எதிர்ப்பு அல்ல, போலி பிம்பத்தை காட்டிய முதல்வருக்கான எதிர்ப்பு என்றும் அவர் கூறினார். பொதுவாக ஓர் ஆட்சியின் 6 மாதத்தை ஹனிமூன் பீரியட் என்று சொல்வார்கள். ஆனால் 4 மாதங்களில் தாவிக்காவுக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் முன்னாள் முதல்வர் தெரிவித்தார். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நமது வேட்பாளர் சத்யபாமாவை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு உருவ கேலியும் செய்திருக்கின்றார் என்று அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு தோல்வி பதற்றத்தில் இருக்கின்றார் என்பதையே இது காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்தார். தாராபுரம் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக 26,145 வழக்குகள் நடந்துள்ளன என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்தார். 2020 ஆண்டில் 2,821 இருந்த போக்சோ வழக்குகள் 2024 ஆண்டில் 21,639 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அரசியல் பேசுவதற்கு காலம் உள்ளது, அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து சமுதாய பணி எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார். கிடைப்பது ஒரு வாழ்க்கை, சமுதாய பணிகளை முதலில் எடுத்தது அதனால்தான் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் தெரிவித்தார். வி த லீடர்ஸ் அரசியல் அமைப்பாக மாறும்போது பரப்புரையின்றி தேர்தலில் நிற்கும் சூழல் இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தில் 180 பேரின் உயிரை காத்த இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி அழைப்பில் உரையாடினார். பலரது உயிரை உங்களது வீர தீர செயல் மூலம் காத்துள்ளீர்கள், உங்களை எண்ணி நாட்டு மக்கள் பெருமை கொண்டுள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி மச்சாரிடம் தெரிவித்தார். இந்தியர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அடுத்தவர்களின் உயிரை காப்பவர்கள் என சொல்லும் வகையில் உங்கள் செயல் அமைந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். விமானி ஸ்மித் மச்சாரின் தாயாருடனும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது அவரது பிள்ளை வளர்ப்பு குறித்து சிலாகித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுவது எனக்கு பெருமை அளிக்கின்றது என்று ஸ்மித் மச்சார் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி மற்றும் மும்பையில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். SIR உட்பட தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு நடவடிக்கைகளில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி, கரபான்பூச்சி ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன. ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி தலைவர் சௌரவ் பரத்வாஜை டெல்லி போலீசார் தடுப்பு காவலில் கைது செய்தனர். அவருடன் ஆம் ஆத்மி MLA சஞ்சீவ் ஜாவும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு திறம்பட சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும், அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். தற்பொழுது இலங்கையில் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுவான வலுசக்தி சந்தையொன்று கட்டியெழுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் JET-A1 குழாய் கட்டமைப்பு மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம், இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனம் ஆகியவற்றுக்குரிய புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பு தொகுதிகளின் நிர்மாண பணிகளை இன்று முற்பகல் ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விமான எரிபொருள் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், விநியோக செலவை குறைத்தல் மற்றும் எதிர்கால தேவைக்கான கொள்ளளவை அதிகரித்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு முத்துராஜவெலவுக்கும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே 21 கிலோமீட்டர் நீளமான விசேட நிலத்தடி குழாய் கட்டமைப்பும் தாங்கி தொகுதியும் நிர்மாணிக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழலின் போது துணிச்சலுடன் செயற்பட்ட இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் பின் முகமது கர்காஷ் பாராட்டியுள்ளார். ஸ்மித் மச்சார் மிகுந்த பாராட்டுக்குரியவர் என்றும், தீவிரவாத செயலாக கருதப்படும் ஆபத்தான சம்பவம் மற்றும் ஏற்படக்கூடிய பேரழிவை எதிர்கொண்ட போது அவர் துணிச்சலையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தியதாகவும் கர்காஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மிக கடினமான சூழ்நிலையிலும் அவரது தொழில்முறை அணுகுமுறையும் தார்மீக உணர்வும் அவரை உண்மையான ஹீரோவாக மாற்றியுள்ளதாக கர்காஷ் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக வதந்திகள் அல்லது சதி கோட்பாடுகளை பரப்புவதை தவிர்த்து தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சவாலான சூழ்நிலையில் விமான பணியாளர்களுக்கு உதவிய கேப்டன் மற்றும் பயணிகளுக்கு ஃப்ளை துபாய் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நன்றி தெரிவித்துள்ளார். விமானத்தில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையின் போது விமான குழுவினருக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் செயற்பட்ட கேப்டன் மற்றும் பயணிகளின் ஒத்துழைப்பை ஃப்ளை துபாய் CEO பாராட்டியுள்ளார். பயணிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பெரும் வரவேற்பை தொடர்ந்து இந்த வார இறுதியில் அபுதாபி துபாய் இடையே கூடுதலாக 6 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அக்டோபர் 3 சனிக்கிழமை 3 கூடுதல் ரயில்களில் 1000 மேற்பட்ட இருக்கைகள்

0: ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா இடையேயான மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அவசர ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார். இந்த மூன்று நாடுகளும் கடந்த ஆகஸ்ட் 7 மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின்படி 3 ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. முதன்முறையாக 1 டீசலின் சராசரி விலை 2 கடந்துள்ளதாக வாகன ஓட்டுநர்களின் அமைப்பான RAC தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2 சராசரி விலை லீட்டருக்கு 200.01 பதிவானது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உலகளவில் டீசல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் G7 நாடுகளின் தலைவர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்தவுள்ளனர். இந்த கூட்டத்தில் இங்கிலாந்து சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எட் மில்லிபேண்ட் பங்கேற்கின்றார். இதனிடையே இங்கிலாந்தின் டீசல் விநியோகம் வலுவாகவும் பாதிப்புகளை தாங்கும் வகையிலும் இருப்பதாக அந்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் கியம் மேதா தெரிவித்தார். மேலும் இங்கிலாந்து பல்வேறு நாடுகள் மற்றும் விநியோக ஆதாரங்களில் இருந்து டீசலை பெறுவதால் விநியோகத்தில் உடனடி பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியா 5 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது. 1982 பிறகு 44 ஹாக்கியில் தங்கம் வெல்லாத இந்திய அணியின் நீண்ட ஏக்கம் இதன் மூலமாக முடிவுக்கு வந்தது. மகளிர் ஹாக்கியில் தங்கம் வென்ற இந்திய அணி 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. 80 ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர் அங்குஷ் பங்கால் இன்று தங்கம் வென்றார். மல்யுத்தம் 65 எடை பிரிவில் இந்திய வீரர் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலம் என 76 பதக்கங்களுடன் இந்தியா 5 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. புள்ளிப்பட்டியலில் 162 தங்கம், 81 வெள்ளி, 73 வெண்கலம் என 316 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது. 72 தங்கம், 83 வெள்ளி, 85 வெண்கலம் என 240 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 தென்கொரியா 33 தங்கம், 39 வெள்ளி, 62 வெண்கலம் என 134 பதக்கங்களுடன் 3 உள்ளது. 65 பதக்கங்களுடன் உஸ்பெகிஸ்தான் 4 இடத்திலும், 45 பதக்கங்களுடன் ஈரான் 6 இடத்திலும் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Hey Anthony Tarik, லியோ எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Star of the month. Star of the month.
4: Music director Anirudh Ravichandar.
5: Yo boys, I am singing song. Soup song.

வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு. ஓகே, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அன்புடன் தான்ல நான் தான் ஆர்ஜி பிராவோ. வெல்கம் பேக். உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச், அதில் ஒரு சின்ன மாற்றம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் தினம் ஒரே ரூட்டில் வீட்டுக்கு போகிறீங்கன்னா வேறு ரூட் எடுத்து வீட்டுக்கு போய் பாருங்களேன், புதுசாக ஒரு டேர்னிங் பார்ப்பீங்க, புதுசாக ஒரு சிக்னல் பார்ப்பீங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ தினம் வந்து E11 போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னா ஒரு நாள் அல்கேல் ரோடு எடுத்து ஐ மீன் அதுதான் உங்கள் வழி அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி அப்படி இருந்துச்சுன்னா அல்கேல் ரோடு எடுத்து போய் பாருங்களேன், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நான் இது எப்பவுமே பண்ணுவேன். அந்த மாதிரி ஈவினிங் கரெக்ட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு இந்த அன்புடன் நானுக்கு வரலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனிவேஸ் Love is a ball of emotions, correct? And love is also hard work. Love is also communication. இந்த மாதிரி காதலுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். காதலுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் வரும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே ஆள் மேலே வரும், சில நேரம் டிரெக்ஷன்ஸ் மாறி போகும். இந்த மாதிரி பல கதைகளை நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஆச்சரியப்பட்டிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி காதல் பல பரிமாணங்கள் எடுத்திருக்கு. ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த காதல் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, காதலில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம், அந்த இமோஷனுக்கு ஒரு சில பேர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குன்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம ஜென்சி மக்கள். அதை தான் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நேத்திக்கு சொன்னேன், அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கோஸ்டிங், அதுக்கப்புறம் ஆர்பிட்டிங், அதுக்கப்புறம் லவ் பாம்னா என்ன, பெஞ்சிங், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நேற்று பேசியிருந்தேன். ஆக்சுவலி நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்க போல. ஏன்னா இதெல்லாமோட லவ் அப்படின்னா இதெல்லாம் லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் லவ்வில் ஒரு பார்ட் சின்னது. அதாவது இது எப்படின்னா, நீ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுதான் லவ் அப்படின்னா, இது வந்து அந்த சர்க்கிளுக்கு, நான் சொல்கிற விஷயம் அந்த சர்க்கிளுக்கு வெளியிலையும் இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு உள்ளேயும் இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு நடுவுலையும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லும்போது அது ரிலேட்டபுளாக இருந்தால் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் நாளைக்கு இது உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் அவரை மோட்டிவேட் பண்ணி, ஏ என்னடா நல்ல பொருடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், இல்லாட்டி ஏ அந்த பையனா ஐயோ வானாம்ப்பா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறதுக்கும், அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து ஐதர் ஐ டாஜ் டு புல்லட்னு சொல்லி யூஸ்வலாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில கெட்ட விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியோ ஒரு விதத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழித்து அதை பற்றி பேசும்போது ரேண்டமாக அந்த தேர்ட் பர்சன்கிட்ட உங்கள் காதல், உங்கள் முறிஞ்சு போன அந்த காதல் கதையை சொல்கிறீங்க, உங்கள் காதல் கதையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, அதில் டவுன்ஸ் தான் ஜாஸ்தி, கவலைகள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, ஏய் பரவாயில்லப்பா, யூ டாஜ் த புல்லட், உனக்கு உன்னை நோக்கி ஒரு குண்டு வந்தது, நீ வந்து லைட்டாக விலைக்கு தப்பிச்சிட்ட அப்படின்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் டு டாஜ் அ புல்லட் ஆர் இஃப் யூ ஹாவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், இந்த ஃபீலிங்லாம் என்னென்ன, அந்த ஃபீலிங்க்லாம் என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதை தான் அடுத்த 3 மணி நேரம் நடக்கப்போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி பாட்டு. திஸ் இஸ் பிராவோ, 89.4 தமிழ் எஃப்எம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing lang compulsory panirkanume. Nee thayara?
3: Irukave irukku. Zoho Books.
2: Idenna pudhu software
3: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
2: So all under one roof, correct a?
3: Adhe da ella service ku Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும். மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th.

0: எனக்கு இந்த மியூசிக் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கல்லூரியின் கதை அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து காதல் என்பது கடவுள் அல்லவா அப்படின்னு வரும். சோனியா அகர்வால் ஆர்யாலாம் நடிச்சிருப்பாங்க, அடிக்கடி சன் மியூசிக்கில் போடுவாங்க. இப்போ ஒரு சில காதல் பாட்டெலாம் கேட்கும்போது நம்ம பையனுக்கு வந்து மெமரி எங்கேயோ போயிடும். அது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கலாமே, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த நேரத்தை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அந்த பாட்டோட அவங்கள நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காதலை சொல்லலாம், அந்த காதல் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம், இல்லை நீங்கள் காதலிச்சவங்க உங்கள் கூட இருக்கலாம், இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி பிரிஞ்சும் போகலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது சாகிற வரைக்கும் மாறவே மாறாது. உங்களுக்கு 16 வயசில் இப்படி ஒரு பாட்டு கேட்குறீங்களா, அதே பாட்டை ஒரு 32 வயசில் கேட்குறீங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் இஸ் ஒன்லி பாசிபிள் த்ரூ மியூசிக் அண்டு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லையா. எனிவேஸ், இன்னைக்கு வந்து புது ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். டாக்கிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. டாக்கிங் ஸ்டேஜஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து யுவர் ட்ரைங் டு கெட் டு நோ தெம். உங்களுக்கு அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கும் அடுத்த லெவலில் வச்சு அவங்கள நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த டாக்கிங் ஸ்டேஜ். சில பேர் எப்படின்னா, இது நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த அரேஞ்ச்டு மேரேஜில் பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு மீட்டிங் மீட் பொண்ணையும் பையனையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் ஒரு சில ஃபேமிலிஸில் பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ட்டு. இது அங்கேயுமே நடக்கும். அங்கே போய் சும்மா ஓவர் கப் ஆஃப் காஃபி இல்லாட்டி லஞ்சோ டின்னரோ எங்கேயோ ஒரு இடத்துல பொது இடத்துல மீட் பண்ணி அவங்க பரஸ்பரம் பகிர்ந்து அப்படியே என்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பேசி பழகுவாங்க. ஸோ எய்ம் என்ன அப்படின்னா, காதலிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இவங்க நமக்கு ஓகேவா, ஆனால் அந்த பார்வை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்டுன்ற ஒரு லெவலை தாண்டுனா அடுத்த லெவல் ஒரு பார்வையாக தான் இருக்கும். ஸோ யூஆர் கெட்டிங் டு நோ சம் ஒன் ரொமான்டிக்லி, அது வந்து ஒரு அஃபிஷியல் ஓகே நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ரெண்டு பேர் வந்து பேசி பழகிறாங்க அப்படின்னா அந்த டாக்கிங் ஸ்டேஜ். யாராவது டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா, வாழ்த்துக்கள் அது அடுத்த லெவல் போகிறதுக்கு. மீன்வைல் பாட்டு வருது. திஸ் இஸ் அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓஎஸ்எஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தீபாவளியை ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெற்றியை தொடர்ந்து
2: என்ன
1: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: லூலு, where the world comes to shop.
1: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மனம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
5: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566-246-989.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
10: This hour of அன்புடன் நான் is brought to you by ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. Offer valid till 7th November.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy. Sana.
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடுவர்தாதா மேரேஜ் சொல்லிட்டா.
3: Sana பேர்லயே வாங்கிடலாம். விடு.
2: ஆ, எப்படி?
3: ALD Sana Garden. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM exclusive for NRIs. On spot registration பண்றவங்களுக்கு 4 gram gold coin and registration பட்டா free.
4: Call or WhatsApp 050-675-2828.
5: உடனே என்ன பண்ணது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
6: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
7: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
8: அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566-246-989.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th.

0: ஓணம் ஓணம் வந்துருச்சு பக்கத்தில். இப்போ வந்து ஒரு ஒரு ஓணம் மேட்டர் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, வெல்கம் பேக் அன்புடன். நான் ஆர்ஜி பிராவோ. நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, ஸோ இப்போ காதல் எப்படி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காதல் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் மாறாமல் இருக்கும். ஆனால் அந்த காதலுங்கிற அந்த பபுளுக்கு வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், அதுக்குண்டான பேர், அதை எப்படி வந்து மக்கள் அந்த காதலிக்கிறவங்க ஆர் காதலிக்கப்படுறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சரியாக இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் அந்த பிரச்சனையை தனக்குள்ளேயே போட்டு சப்ரஸ் பண்ணி அது யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் குழம்பி போய் சொதப்புன பல பேரை நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லவ் ஆர் லவ் இதுதான் லவ்வா இது லவ்வா அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு ஒரு பேர்லாம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் டு மேக். ஸோ ஓணம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், இப்போ மலையாளி மங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓணம் கான்டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. வெரி வெரி சிம்பிள். ஓணம்னா என்ன? சத்யா. ஓணம்னா பெண்கள்லாம் அழகாக வந்து ஓணம் சாரீலாம் கட்டிட்டு ரீல்ஸு ஃபோட்டோலாம் போடுவாங்க, போடுவீங்க. பசங்களாம் வந்து வேட்டி சட்டைலாம் கட்டிட்டு செம்மையாக கெத்தாக வந்து வீடியோலாம் போடுவீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அழகாக ஓணம் அட்டையர், அதாவது ஒரு ஓணம் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணி அழகாக வந்து உங்கள் ஓணம் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கச்சக்கின்னு வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸாக டேக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஹேஷ்டேக் மலையாளி மங்கா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. செலக்ட் ஆன நீங்களும் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் உடைய ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்க்கு உங்களை கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவான ஓனக்கொடி கிஃப்ட் அதை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கோ டூ இட். 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்களும் அந்த லக்கியான ஆளாக இருக்கலாம். பட் யா, எனிவேஸ் நான் வெல்கமிங் அண்ட் கமிங் சர்க்கிளிங் பேக் டு அதர் விஷயங்கள். நான் நேற்றுக்கு வந்து ஸ்லோ ஃபேடு அப்புறம் வந்து ஆர்பிட்டிங் பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பெஞ்சிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. உள்ளதுலேயே மோசமான ஒரு மேட்டர்னா பெஞ்சிங் தான். பெஞ்சிங்னா என்னென்னா சிம்பிள், கீப்பிங் சம்மன் ஆஸ் அன் ஆப்ஷன் வைல் பர்சூவிங் அதர் பீப்புள். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை தான் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையாத மாதிரியே வச்சுக்கிட்டு, ஆனால் இவங்க சைலண்ட்டாக வேறு வேறு ஆட்களோட பழகிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆட் வேறு வேறு அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க வேறு ஒரு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆள் இன்னொரு ஆளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் வேறு ஒரு ஆட்களை வந்து அப்படியே தேடிக்கிட்டும் பர்சீவ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறது. இதில் வந்து பெஞ்சிங் செய்யப்படுற யார் இந்த பெஞ்சிங்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா பயங்கரமான ஈகோ பூஸ்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் யார் அந்த இப்போ இப்போ யாரை கையில் வச்சுருக்காங்களோ, ஐ மீன் லைக் யார் கூட வந்து யாரை பெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இட் ஓன்ட் பி அ ஹாப்பி ஃபீலிங். ஓகே, அந்த அதை எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. இவங்க ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நடந்து கடைசியில் அவங்கள மறுபடியும் அந்த வலைக்குள்ளே இழுத்துருவாங்க. இழுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே செட்டில் ஆகி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனலி அந்த போய் அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு பேர் பெஞ்சிங். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, 2 மணி நேரம் பாக்கி இருக்குல்ல, ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

ரீசெண்டாக ஒன்று படித்தேன், அது பேர் வந்து கஃபிங் சீசன். என்னடா 9 மணிக்கு மேலே மாம்பழ குரலில் பேசிக்கிட்டு இருக்கான், பிரியா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயமே தெரியாதா? வெல்கம் பேக். நான் பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இது அன்புடன் நான். ஒரு சில ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்லாம் நிறைய இப்போ இங்கிலீஷ்லேயே நிறையா வந்துருச்சு. ஸோ அதுக்கு அந்த ஃபீலிங் என்ன, எப்படி இருக்கும், அப்புறம் அதோட வார்த்தை, ஐ மீன் அதோட மீனிங், அதுக்கு உண்டான வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். 10 மணி வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் மெய்யழகன் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அடிக்கடி பார்ப்பேன். அந்த படத்தில் கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் மறுபடியும் மீட் பண்ணிப்பாங்களே. ஆமாம். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் 10 மணிக்கு மேலே, சரியா? ஓகே. இப்போது இந்த கஃபிங் சீசன் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொன்னால, கஃபிங் சீசன் இஸ் நத்திங் பட் ஒரு சில பேருக்கு எப்படின்னா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், என்னத்துக்கு இந்த லவ்வெல்லாம், எதுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி மரமாகவே ஒண்டிக்கட்டையாகவே இருப்பாங்க, இருப்போம். ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு சில சீசன் அப்போது நேச்சுரலாகவே வந்து என்ன, நம்ம தனியாகவே இருக்கோம், நமக்கு ஒரு துணை வேணுமே, நம்ம லவ் பண்ணலாமே, நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளும் கலையாக தானே இருக்கோம், நல்லா பேசுகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இது மாதிரிலாம் சில நேரம் நமக்கு தோணுமா? அப்படி நமக்கு தோன்ற அந்த சீசன் பேர் கஃபிங் சீசன். இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸே இருக்குது, எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒன் பிஃபோர் வின்டர், கஃபிங் சீசன் இஸ் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே இருக்குது. அதாவது சம்மர் முடிய போகுது, வின்டர் வரப்போகுது, அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம மனசு வந்து ஒரு துணையை தேடும், நம்ம வந்து லவ் பண்ணலாமே, இல்லாட்டி யாரையாவது தெரிஞ்சுக்கலாமே, யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, இல்லை நம்ம துணிஞ்சு போய் ஒருத்தர் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுடலாமே அப்படின்னு மனசு வந்து ஒரு உறவை தேடிக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹண்டிங் மோட்லேயே நம்ம இருப்போமா, அது பேர் வந்து கஃபிங் சீசன். ஓகே. யூஸ்வலாக வந்து இப்படி எப்படின்னா கோல்டர் மந்த்ஸில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க, நேச்சுரலி அண்ட் சயின்டிஃபிக்லி ஆல்சோ. அண்டு இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த சொல்லிக்காமல் லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்களுக்குள்ள லவ் தான் இருக்குன்னே தெரியாது, உள்ளுக்குள்ளே மைல்டாக ஒரு ஃபீலிங் ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கும், பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கும், தே ஆர் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் பட் லெஸ் தென் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு பாயிண்டில் அது ரிவீல் ஆகி யாரோ ஒருத்தர் அதை பற்றி பேசி, ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் தான் இது. ஓகே, இது வந்து பொட்டன்ஷியல், ஆனால் நாட் அஃபிஷியலி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ். ஜென்ரலாக எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இப்போ

வச்சுருப்போம் ஒரு ரூலை, அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான் மனசில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு எக்ஸ்க்ளூசிவிட்டி. டே தம்பி, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் இடத்துல இருக்கியா? சில நேரம் மாட்டிக்க செய்ய மாட்டி சில நேரம் மாட்டிக்கவும் செய்வோம். கரெக்டாக நீ அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டேனா? ஓகேவா? சரி, ஓகே.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
5: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல gold வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான couple passes win பண்ணலாம்.
4: லெனின் பாண்டியன் GCC release by Altavasal Movies, powered by அன்னதங்கம் Golden Diamonds. Karama Center, Dubai.

0: என்னப்பா இது 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஓகே, வெல்கம் பேக். அன்புடன் நாளில் நான் தான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு சில நேம்ஸ்லாம் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் நேம்ஸ், அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னது, உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்னோம் அதை தான் இப்போது. காதல் வந்து அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் காதலுங்கிற ஃபீலிங் ஒன்று தான். ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே வந்து பட்டாமிச்சு பறகுறது, வயிற்றுக்குள்ளே வந்து கட்டெரும்பு எட்டி உதைக்கிறது, அதெல்லாம் இட் வில் பி தேர், இட் ஹேட் டு பி தேர். அதெல்லாம் ஒரு மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் ஏதோ ஒரு பாயிண்டில். அதெல்லாம் மாறல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து காதலில் ஒரு எவல்யூஷன், பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா காதலுங்கிறது ஒரு பபுளாக மாறி, அதுக்கு அந்த பபுளுக்கு வெளியிலையும் உள்ளேயும் நம்ம கோத்ரூ பண்ணுற ஒரு சில விஷயங்கள். சில நேரம் வந்து இது லவ் இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணாமையே சில பேர் அதில் இருப்பாங்க, இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து மெயின் ஃப்யூச்சர் ஃபேக்கிங்னு ஒன்று இருக்குது. ஃப்யூச்சர் ஃபேக்கிங் இஸ் நத்திங் பட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, சரியா? பார்ப்பா, ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும், அதுவுமே வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்கிங் தான். பிகாஸ் 100 வருஷம் வாழுமோ எனக்கு தெரியாது, பட் மேபி அந்த படத்தில் ஐஷுக்கு வந்து கௌதம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க ஆக்சுவலி லவ் பண்ணுவாங்க, அது ஓகே தான். ஆனால் ஒரு கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து அவ்வளோ சீரியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பட் பேருக்கு ஓகே டேட் பண்ணுறதோ இல்லை லவ் பண்ணுறதோ ஒரு மாதிரி. ஆனால் நம்ம வந்து கல்யாணம், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கார் வாங்கலாம், நம்ம வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹனிமூன் போகிறப்ப, ஸோ 2 மாதம் 3 மாதத்துலேயே அடுத்த 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோ அது இப்போ பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அது தெரியும், அது நடக்காது அப்படின்னு. ஆனால் நடந்த மாதிரி பேசுவாங்களா ஒரு சில பேர், இங்கே பாருங்கள் இது நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் 10ல் 1 தப்பிச்சுப்பாங்க, 1 கப்புள் தப்பிச்சுப்பாங்க, மீது 9 பேரும் புட்டுப்பாங்க. இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கூட சொல்லலாம். பட் இப்படி ஆரம்ப காலகட்டத்திலேயே அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசி பேசி பேசி பேசி ஃப்யூச்சரில் இருக்கிற ஆர் நடந்தால் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பேசிக்கிறாங்கள்ல, அதுதான் வந்து ஃப்யூச்சர் ஃபேக்கிங். ஜஸ்ட் பிகாஸ் அது நேம்லேயே இருக்கிறதுனால ஃப்யூச்சர் ஃபேக்கிங், சீரியஸாக இல்லாத ரெண்டு பேர் சீரியஸாக இருக்கிற மாதிரியே ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் மேக் பண்ணிப்பாங்க. யா, நவ் யூ நோ. எனிவேஸ், பாட்டு வருது, திரும்பி வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸ்டாஷிங்னு ஒன்று இருக்குது, பாக்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. வரேன் வரேன், வந்து பேசுவோம். நம்ம பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் ஃபேன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: समझो कैसे बुलाए तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
5: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இரவு தீர்ந்ததே தெரியாதே. என்னப்பா என்ன? ஐயோ, வெல்கம் பேக், வெல்கம் பேக். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். எதுக்கு ஐயோனா, டக்குன்னு என்ன டைம் அதுக்குள்ளே இவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் நான். சரி, ஸ்டாஷிங்னா என்ன, பாக்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் வந்து இதோட போதும். நான் நேற்றுக்கும் பேசினேன், இன்றைக்கும் பேசினேன். ஓகே, ஸ்டாஷிங் இஸ் நத்திங் பட் ஓகே, பாக்கெட்டிங்னா என்னன்றத நான் சொல்கிறேன். அதாவது பையன் லவ் பண்ணிருப்பான், ஆனால் அவன் பையன் லவ் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது. வெளியில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கிட்டேருந்தும் மறைச்சி வச்சுருப்பான், கரெக்டாக சோஷியல் மீடியாவிலும் மறைச்சி வச்சுருப்பான். ஒரு இந்த மாதிரி பல பேரும் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசி வரைக்கும் அவன் லவ் தான் பண்ணுறான்றது யாருக்குமே, சிங்கிளாக இருக்கிற மாதிரி நடித்து வேறு வேறு ஆட்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வைல் தேர் டேட்டிங் சம்படி. அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது ஒரு சீட்டிங் மாதிரி வந்து விழும். ஆனால் அந்த பாக்கெட்டிங்கிறது இதுதான், அதாவது தான் லவ் பண்ணுறது தனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யாருக்குமே வெளிக்காட்டாமல் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் பாக்கெட்டிங். சரி, இப்போ ஸ்டாஷிங்க்கு வருவோம். இது அடுத்த ஸ்டேஜ். இது எப்படின்னா, இன்டென்ஷனலாக வந்து கீப்பிங் சம்படி செப்பரேட் ஃப்ரம் யுவர் லைஃப். அதாவது உங்கள் லைஃப்ங்கிறது காலைல எந்திரிக்கிறீங்க, ஜிம் போகிறீங்க, அப்படியே வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, சாயங்காலம் வந்து பசங்களோட வெளில போகிறீங்க. இதில் எதுலேயுமே நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ, யார் கூட இருக்கீங்களோ, அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த லைஃப்குள்ளே. அவங்கள நீங்கள் ரொம்ப செப்பரேட்டாக வச்சுப்பீங்க. இதுக்கு பேர் ஸ்டாஷிங். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? என்னோடய ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இங்கே தான் என் கூட வேலை செய்கிறான், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். நான் வந்து எதெல்லாம் கோத்ரூவ் பண்ணினேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் லவ் பண்ணது ஒருத்தருக்கு கூட தெரியாது அந்த பொண்ணை தவிர. திடீர்னு ஒரு நாள் பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டுறான் அப்படி நட்டி, நிஜமாவா அரேஞ்ச் மேரேஜா? இல்லை இல்லை, லவ் மேரேஜ், 4 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம். எப்பட்றா 4 வருஷம் என் கூட தானே இருந்தேன், எனக்கே தெரியலையடா அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா சில நேரம் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது தான் போல. 4 பேர்கிட்ட வெளியில் காற்றுல சொன்னாலே நாசமாக போயிடுது, நடக்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஓகே, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். உங்களை 10 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

ஓகேப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் போதும், சாதாரணமாக ஏதாவது பேசுவோமா? வெல்கம் பேக். அப்படியே ஃப்ரைடே 10 மணிக்கு மேலே ஆச்சு. சனி ஞாயிற்றுக்கிழமை மழை வருமா அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கிடந்து இயங்குதுங்க சத்தியமாக இந்த மழைக்காக. ஏன்னா ஒரு மாதிரி வீட்டுக்கு போனால் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணால் சூடாக இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு டெம்பரேச்சரை கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு நான் மேயழகன் படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னல, அதில் அரவிந்த் சுவாமி கார்த்தி ரெண்டு பேரும் அவங்களோட அந்த காம்போ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு ஒரு கசன் இருந்தான், அவன் பேர் வந்து கௌதம் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ என்னோட ஒரு வயசு பெரியவன், இது உங்களுக்கும் ரிலேட்டபுளாக இருக்கலாம். அவன் வந்து கோயம்புத்தூரில், அவங்க வீடு வந்து ஒரு இடம் கோயம்புத்தூரில் வந்து கவுண்டம்பாளையம் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் பெருசாக போகவே மாட்டேன். அவன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் அம்மா வீட்டு சைடு தானே எப்போவுமே ரொம்ப க்ளோஸு, அப்பா வீட்டு சைடு வந்து எப்போவுமே வந்து எனிமிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஃபேமிலியும். ஸோ அவன் வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த பக்கம் போகிறதில்ல. ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணும்போது நானும் அவனும் ஒரு வயசுதான வித்தியாசம், கிட்டத்தட்ட டேஸ்ட்டு விளையாடுறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடர்ந்து எல்லா ஆனுவல் ஹாலிடேக்கும் அவன் வீட்டுக்கே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், போவோம் வருவோம். அண்ட் அப்படியே இந்த கசின்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அப்படியே பெருகுது. ஒரு பாயிண்டில் வந்து குடும்ப சண்டைனால அங்கே போகிறதே டோட்டலாக விட்டதுக்கப்புறம் அந்த பெரியவங்களோட ஈகோனால சின்ன பையனாக ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற நம்மளோட சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஃபேவரட்டான கசின்ஸ் அண்ணன் அவர் தங்கச்சி அவங்களோடலாம் நம்மளும் பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் நமக்கு வருவாங்க, இருப்பாங்க, கூட இருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம கசின்ஸ் மேலே நமக்கு இருக்கிற உரிமைங்கிறது என்றைக்குமே தனி தான். அதாவது ஒரே வீட்டில் தங்குறது, ஸ்லீப் ஓவர் பண்ணுறது, அப்புறம் வந்து எங்கேயாவது வெளில போனால் நம்ம அத்தையோடு போகிறோம் நம்ம அப்படின்னா வந்து அத்தை பொண்ணை வந்து சைட் அடிக்கிறது, அப்புறம் மாமா பசங்க சித்தப்பா பசங்க அவங்க மேலெல்லாம் ஒரு உரிமை எடுத்து பேசுறது, கோச்சுக்கிறது, சண்டை போடுறது, விளையாடுறது, இது வந்து இது தனி. பசங்க நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆஃப்கோர்ஸ் இம்பார்ட்டண்ட், பட் இந்த லவ் தனி. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங். எனக்கு மேடகன் பார்க்கும்போது எனக்கு அந்த கசின் வந்து அவங்க கூட நான் சின்ன வயசில் இருந்த ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் அப்படி ஞாபகத்துக்குறோம். அவனோட கிரிக்கெட் பால் தான் முதல்ல நான் யூஸ் பண்ணேன், எனக்கு கிரிக்கெட்டே விளையாட வராது, அவங்க கூட போய் தான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். அப்புறம் பழைய பேட் ஒன்று இருந்தது, அந்த பேட்டை ஒட்டி எனக்கு கொடுத்தான், அந்த பேட்டில் தான் முதல்ல நான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லேப்டாப் வாங்கிட்டு என் கையில் கொடுக்குறான். அந்த லேப்டாப் நான் முதல்ல லைஃப்பில் லேப்டாப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் வச்சு பார்த்ததே அவங்ககிட்ட தான். He had all the gadgets that somebody need to have. அந்த ஏஜில் எனக்கு அந்த கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, அதனால் நான் வாங்கலை. ஆனால் இதெல்லாம் நான் அவன் மூலமாக அனுபவித்தேன். அந்த கசின் எனக்குமே வந்து அந்த ஏஜில் நான் மீட் பண்ண அந்த கசின் அந்த லவ் அந்த பாண்டிங் அது அப்படியே அது மாறாது. உங்களுக்கும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களே, யோசிச்சு பாருங்கள் அவங்கள அப்படியே பாட்டு கேட்டுட்டு. அன்புடன் நான் அவர் ஜெய் பிரபு.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

வெல்கம் பேக். இந்த கசினோட லவ் பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தேன். கசினோட லவ்னா நமக்கும் நம்ம கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அண்ணன் பசங்க, சித்தப்பா பசங்க, அது ஒரு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒரு ரீசனால அப்படியே அந்த பாண்டிங் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடுது. இல்லை நிறைய பேருக்கு அது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமா, ஐ மீன் லைக் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலுமே சின்ன வயசில் ஒரு எப்படி ஒரு இன்னசென்ட்டாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம தான் அத்தை வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் போனோம், அங்கே பசங்க இருப்பாங்க, அதாவது அவங்க பசங்க நம்ம கசின்ஸ்லாம் இருப்பாங்க. உறவு முறைப்படி பார்த்தா ஐ திங்க் அத்தை பொண்ணு, மாமாவா பொண்ணு, அப்புறம் அத்தை பையன், மாமா பையன், இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனா தம்பியோ இல்லை தங்கச்சியோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். ஆனால் நம்ம வந்து வாடா போடா, வாடி போடி, இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து பசங்களோட நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு மாதிரி சுற்றுவோமோ அதே மாதிரி இந்த கசின்ஸோடையும் ஒரு மாதிரி அந்த ஒரு பாண்டிங் தனியாக இருக்கும். கரெக்டாக. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, அத்தை வீட்டுக்கோ பெரியம்மை வீட்டுக்கோ போகிறோன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து நம்ம தான் ராஜா. ஏன்னா நம்ம கெஸ்ட்டாக வந்து இருக்கிறதுனால நம்மளை திட்டமாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணால் உடனே கண்டிப்பாங்க. அம்மா அப்பா அம்மாவோட இருக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் நம்ம வந்து இந்த அத்தை மாமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ நமக்கு வந்து டோட்டலாக அது இருக்காது. ஃபுல் லவ் தான். நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஈஸியாக திட்டிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்குப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த மெய்யழகன் படம் பார்த்துட்டு இந்த அரவிந்த் சுவாமி, கார்த்தி அவங்க ரெண்டு பேரோட அந்த பாண்டிங் பார்க்குறப்போ எனக்கு வந்து என்னோடய கசின் கௌதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தான். அப்புறம் அவன்ட்டு இன்ஃபேக்ட் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் லைஃப் எல்லாத்துக்குமே எங்கள் லைஃப் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் போது வேலைக்காகவோ இல்லாட்டி படிக்கிறதுக்காகவோ வேறு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். டச்லலாம் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் பார்க்கும்போது சின்ன வயசில் பார்த்த நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வரும். ஆனால் ஒரு கேப் விட்டுட்டால் கொஞ்சம் கஷ்டம். இப்போது இப்போ ரீசெண்டாக நான் எங்கேயோ இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், விஸ்வநாதன் சன்ஸ். அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும், நிறைய பேர் வந்து எப்படின்னா இப்போது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பேச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி பெருசாகும்னா அந்த கோவம்லாம் ஒரு ஓரளவு குறைஞ்சிரும். அதாவது ஏதோ ஒரு ரீசனுக்காக ரெண்டு குடும்பம் ஆறு ரெண்டு பேர் வந்து பேசிக்காமல் இருக்காங்க. இது சொந்தக்காரங்க, இப்போ நான் கசின்ஸ்னு சொல்கிறதுனால சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவில், நம்ம வீட்டுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கும், நம்ம மாமா வீடுன்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சண்டை கிண்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை கோவம் ஒரு பாயிண்டில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும், இன்ஃபேக்ட் குறைஞ்சிரும். ஆனால் அந்த கேப் விழுந்ததுக்கப்புறம் திருப்பி எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் அந்த கேப் பெருசாகிறது. ஆமாம், அந்த திருப்பி போய் பேசலாம் அப்படின்னு வரும்போது அப்போ தான் நான் பெருசாக நீ பெருசான்ற ஈகோ மேலே வரும். இதில் வந்து எப்படின்னா இந்த பெரியவங்களோட ஈகோவில் நம்ம நிறைய இந்த மாதிரி நம்மளோட அந்த அத்தை பொண்ணோட பாண்டிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கசினோட பாண்டிங், இவங்களோட பழகிறது, அந்த ட்ரான்சிஷன் என்ன ஏது அதெல்லாம் வந்து பார்க்காம விட்டுறோம். ஒரு பாயிண்டில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு என் ஏஜ் பசங்க, அதாவது என் ஏஜ்லேயே கசின் யாராவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவன் ரெண்டு மூணு பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதே ஸ்டாப் ஆகிடுச்சு, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வரதே ஸ்டாப் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள வந்து போன வருஷம் தான் அதுக்கும் மீட் பண்ணி பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலுமே அந்த ரொம்ப கேப் ஆனதுனால அது திருப்பி அந்த பாண்டிங்கை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை எதுவுமே இல்லை. உங்கள் கசினோட இன்னும் நீங்கள் டைட்டாக இருக்கீங்க அப்படின்னா யுவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் ஐ வுட் சே. லைஃப் நம்ம எல்லாத்துக்குமே பெருசாகிடுது ஒரு பாயிண்ட்டில். இது இல்லைன்னா என்னடா பரவாயில்லடா, நமக்கு என்ன நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஆளாக இல்லைன்னுலாம் நமக்கு தோணும். ஆனால் இதுவுமே ஏதோ ஒரு மூலையில் நமக்கு லைட்டாக உறுத்திக்கிட்டே இருக்கும், அன்றைக்கி அப்படி இருந்தோம்ல, ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, அப்படி இருக்க முடிகிறது இல்லைல்ல அப்படிங்கிற அந்த தாட் வந்து நம்ம மண்டைக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது உறுத்தும், அது இன்னொரு சுச்சுவேஷன் வந்து அது சரி பண்ணுற வரைக்கும் அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆல்சோ தட் உறுத்தல் ஆல்சோ கன்வேஸ் தட் அந்த பாண்டிங் திருப்பி வரணுன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது தான் அந்த உறுத்தல் மூலமாக நம்ம மனசு காட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது கசின்ஸ் இப்போ ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அண்ட் சும்மா ஒரு மெசேஜ் போட்டு எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்கள். அந்த குடும்ப சண்டையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அன்புடன் நான் ஆர்ஜி பிரபு, திஸ் இஸ் 89.4 FM.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

For details, call 056-415-4242.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சரிப்பா, இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 11 மணி ஆக போகுது. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் வேறு. துபாயிலலாம் 11 மணிங்கிறது ஒரு டைமா? 11 மணி 11:30 தான் வந்து லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு எப்படின்னா ஃப்ரைடே ஆகிடுச்சு அப்படின்னா 2 மணி 3 மணிக்கு தான் தூங்கணும் அடுத்த நாள் காலையில். அப்போ தான் அந்த வீக்கெண்டாக கன்சிடர் பண்ணுவார் அவர். இவருக்கு வேண்டி நம்மளும் கூடவே சுற்றிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்து வீக்கெண்ட்னா அதை கொண்டாடணும், ஜகஜோதியாக நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அடிக்கடி எனக்கு வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. த நைட் இஸ் ஸ்டில் யங்டா, இப்போவே ஏன்டா வீட்டுக்கு போகிற, என்னடா நீ 10 மணிக்கே கொட்டாய் விட்ற, ஏன்டா டே அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க சில பேர். நானும் இந்த மாதிரி கேட்குறவன் தான். ஸோ அதனால் த நைட் இஸ் ஸ்டில் யங், டுமாரோ சாட்டர்டே அண்ட் சண்டே, அண்ட் இன்னும் 2 வாரம்தான். 2 வாரமா? இன்றைக்கி எப்போ? இன்றைக்கி 21, 22, 23. ஆமாம். ஸோ அடுத்த வாரம் 4 நாள் தான் ஆஃபீஸ் நமக்கு, ஏன்னா வெள்ளிக்கிழமை லீவு. அண்டு அது போக அடுத்த இன்னொரு 10 நாள், இன்னொரு 7 நாள் இருக்குது. டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக வண்டி ஓட்டிக்குங்க. 31ஆம் தேதியிலிருந்து சூப்பராக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எல்லோரும் அப்படியே டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சின்னாபினமாயி. சரி, 7 நாள் இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்கூல் விட்டு வரும்போது சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கல ஹோம்ஒர்க், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த ஹோம்ஒர்க்கை வந்து தள்ளி தள்ளி போட்டு கடைசியில் சண்டே 3 மணி 4 மணி 5 மணி ஆகும்போது அப்படியே தலை மேலே வந்து ஒரு வெயிட்டு, இன்விசிபிளாக ஒரு வெயிட் வந்து உட்காரும் பாருங்கள். ஐயோ, ஹோம்ஒர்க் முடிக்கணுமே, ஃபிசிக்ஸில் வேறு எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அப்பப்போ மிஸ் பண்ணுவேன். அப்படிலாம் ஒன்று இருந்தது நமக்கு அந்த டைம்லலாம். கவலைங்கிறது ஒன்றே ஒன்று தான், ஹோம்ஒர்க்கு முடிக்கணும், அடுத்த நாள் காலையில் போய் நம்ம நோட் புக்கை சப்மிட் பண்ணணும், கரெக்டாக மார்க் வாங்கிடணும். அவ்வளோதான் இருந்தது நமக்கு பண்ணுறதுக்கும். இல்லை, லைஃப் வாஸ் ஈஸியர் அண்ட் பெட்டர் வென் வி ஹேட் லெஸ் திங்ஸ் டு ஹேண்டில். பட் அந்த டைமில் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு கவலைகள் கம்மியாக இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மாக்கெலாம் வந்து அவங்களுக்கு வேறு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கும் இதே வெயிட் அந்த டைமில் இருந்திருக்கும். இல்லை, அந்த வெயிட்டை ஜென்ரேஷனாக அப்படியே கடத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எனிவேஸ், நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். குட் நைட் கைஸ், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப். ஹாப்பி வீக்கெண்ட்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சாத்தான்குளத்தில் மாநில நெடுஞ்சாலையில் ஹிந்தியில் ஊர் பெயர்கள் இருந்தது சர்ச்சையான நிலையில் அது தொடர்பில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். மத்திய சாலை மற்றும் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை துறை மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்படுத்தப்பட்ட சாலை மேம்பாட்டு பணிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டதில் சில குளறுபடிகள் நடந்தது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது என்று அவர் கூறினார். குறிப்பிட்ட அதிகாரிகள் சிலரின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தவறுக்கு காரணமான உதவி பொறியியலாளர், உதவி கோட்ட பொறியியலாளர் நேற்றே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மூன்று மொழிகளில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையும் உடனடியாக மாற்றப்பட்டு இரு மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பெயர் பலகை அதே இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தாவிக்கா ஒரு அரசியல் கட்சியே அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் மாஃபியா என்று முன்னாள் முதலமைச்சர் இன்றைய பெறப்புரையில் தெரிவித்திருந்தார். மக்கள் ஆதரவு இல்லாத முதல்வர் பெரும்பான்மைக்காக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வாங்குகின்றார் என்றும் அவர் விமர்சித்தார். பல இடங்களுக்கு சோஃபாக்களை அனுப்பினார், அதிமுகவினரை விலைக்கு வாங்கினார் முதல்வர் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்கக்கூடிய சட்டமன்றத்தின் மாண்பையும் இந்த முதல்வர் கெடுத்து விட்டார் என்று முன்னாள் முதலமைச்சர் விமர்சித்தார். இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையர் விவகாரம் குறித்து நீங்கள் ஏன் வாயை திறக்கவில்லை என்று அவர் வினவினார். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொகுதிக்குள் நுழையவே முடியவில்லை, இது வேட்பாளருக்கான எதிர்ப்பு அல்ல, போலி பிம்பத்தை காட்டிய முதல்வருக்கான எதிர்ப்பு என்றும் அவர் கூறினார். பொதுவாக ஓர் ஆட்சியின் 6 மாதத்தை ஹனிமூன் பீரியட் என்று சொல்வார்கள். ஆனால் 4 மாதங்களில் தாவிக்காவுக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் முன்னாள் முதல்வர் தெரிவித்தார். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நமது வேட்பாளர் சத்யபாமாவை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு உருவ கேலியும் செய்திருக்கின்றார் என்று அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு தோல்வி பதற்றத்தில் இருக்கின்றார் என்பதையே இது காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்தார். தாராபுர மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக 26,145 வழக்குகள் நடந்துள்ளன என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்தார். 2020 ஆண்டில் 2,821 இருந்த போக்சோ வழக்குகள் 2024 ஆண்டில் 21,639 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அரசியல் பேசுவதற்கு காலம் உள்ளது, அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து சமுதாய பணி எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார். கிடைப்பது ஒரு வாழ்க்கை, சமுதாய பணிகளை முதலில் எடுத்தது அதனால்தான் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் தெரிவித்தார். வி த லீடர்ஸ் அரசியல் அமைப்பாக மாறும்போது பரப்புரையின்றி தேர்தலில் நிற்கும் சூழல் இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தில் 180 பேரின் உயிரை காத்த இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி அழைப்பில் உரையாடினார். பலரது உயிரை உங்களது வீர தீர செயல் மூலம் காத்துள்ளீர்கள், உங்களை எண்ணி நாட்டு மக்கள் பெருமை கொண்டுள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி மச்சாரிடம் தெரிவித்தார். இந்தியர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அடுத்தவர்களின் உயிரை காப்பவர்கள் என சொல்லும் வகையில் உங்கள் செயல் அமைந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். விமானி ஸ்மித் மச்சாரின் தாயாருடனும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது அவரது பிள்ளை வளர்ப்பு குறித்து சிலாகித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுவது எனக்கு பெருமை அளிக்கின்றது என்று ஸ்மித் மச்சார் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் யானீஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி மற்றும் மும்பையில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். SIR உட்பட தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு நடவடிக்கைகளில் தலைமை தேர்தல் ஆணையர் யானீஷ்குமார் தன்னிச்சையாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தலைமை தேர்தல் ஆணையர் யானீஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்தன. ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி தலைவர் சௌரவ் பரத்வாஜை டெல்லி போலீசார் தடுப்பு காவலில் கைது செய்தனர். அவருடன் ஆம் ஆத்மி MLA சஞ்சீவ் ஜாவும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு திறம்பட சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும், அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். தற்பொழுது இலங்கையில் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுவான வலுசக்தி சந்தையொன்று கட்டி எழுப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் JET-A1 குழாய் கட்டமைப்பு மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனம் ஆகியவற்றுக்குரிய புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பு தொகுதிகளின் நிர்மாண பணிகளை இன்று முற்பகல் ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விமான எரிபொருள் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், விநியோக செலவை குறைத்தல் மற்றும் எதிர்கால தேவைக்கான கொள்ளளவை அதிகரித்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு முத்துராஜவெலவுக்கும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே 21 கிலோமீட்டர் நீளமான விசேட நிலத்தடி குழாய் கட்டமைப்பும் தாங்கி தொகுதியும் நிர்மாணிக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழலின் போது துணிச்சலுடன் செயற்பட்ட இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் பின் முகமது கர்காஷ் பாராட்டியுள்ளார். ஸ்மித் மச்சார் மிகுந்த பாராட்டுக்குரியவர் என்றும், தீவிரவாத செயலாக கருதப்படும் ஆபத்தான சம்பவம் மற்றும் ஏற்படக்கூடிய பேரழிவை எதிர்கொண்டபோது அவர் துணிச்சலையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தியதாகவும் கர்காஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மிக கடினமான சூழ்நிலையிலும் அவரது தொழில்முறை அணுகுமுறையும் தார்மீக உணர்வும் அவரை உண்மையான ஹீரோவாக மாற்றியுள்ளதாக கர்காஷ் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக வதந்திகள் அல்லது சதி கோட்பாடுகளை பரப்புவதை தவிர்த்து தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சவாலான சூழ்நிலையில் விமான பணியாளர்களுக்கு உதவிய கேப்டன் மற்றும் பயணிகளுக்கு ஃப்ளை துபாய் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நன்றி தெரிவித்துள்ளார். விமானத்தில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையின் போது விமான குழுவினருக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் செயற்பட்ட கேப்டன் மற்றும் பயணிகளின் ஒத்துழைப்பை ஃப்ளை துபாய் CEO பாராட்டியுள்ளார். பயணிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பெரும் வரவேற்பை தொடர்ந்து இந்த வார இறுதியில் அபுதாபி துபாய் இடையே கூடுதலாக 6 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அக்டோபர் 3 சனிக்கிழமை 3 கூடுதல் ரயில்களில் 1000 மேற்பட்ட இருக்கைகள் பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை மேலும் 3 கூடுதல் ரயில் சேவைகளில் 1000 மேற்பட்ட இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ரயில் சேவையில் பயணிக்க பொதுமக்களிடம் தொடக்கத்திலேயே எதிர்பாராத அளவுக்கு அதிகமான தேவை ஏற்பட்டதை தொடர்ந்து பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கூடுதல் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிஹாத் ரயில்வே அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா இடையேயான மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அவசர ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார். இந்த 3 நாடுகளும் கடந்த August 7 மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. முதன்முறையாக ஒரு லீட்டர் டீசலின் சராசரி விலை 2 பவுண்டுகளை கடந்துள்ளதாக வாகன ஓட்டுநர்களின் அமைப்பான RAC தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2 சராசரி விலை லீட்டருக்கு 200.01 பதிவானது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உலகளவில் டீசல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் G7 நாடுகளின் தலைவர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த கூட்டத்தில் இங்கிலாந்து சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எட் மில்லிபேண்ட் பங்கேற்கின்றார். இதனிடையே இங்கிலாந்தின் டீசல் விநியோகம் வலுவாகவும் பாதிப்புகளை தாங்கும் வகையிலும் இருப்பதாக அந்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் கியா மேதா தெரிவித்தார். மேலும் இங்கிலாந்து பல்வேறு நாடுகள் மற்றும் விநியோக ஆதாரங்களில் இருந்து டீசலை பெறுவதால் விநியோகத்தில் உடனடி பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது.

0: இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலம் என 76 பதக்கங்களுடன் இந்தியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. புள்ளிப்பட்டியலில் 162 தங்கம், 81 வெள்ளி, 73 வெண்கலம் என 316 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது. 72 தங்கம், 83 வெள்ளி, 85 வெண்கலம் என 240 பதக்கங்களுடன் ஜப்பான் இரண்டாம் இடத்திலும், தென்கொரியா 33 தங்கம், 39 வெள்ளி, 62 வெண்கலம் என 134 பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது. 65 பதக்கங்களுடன் உஸ்பெகிஸ்தான் நான்காம் இடத்திலும், 45 பதக்கங்களுடன் ஈரான் 6வது இடத்திலும் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4. You are listening to 89.4.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ, த்ரில்லர்
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஐயோ நான் தான் கோளாறு மீன்ஸ் அவர் என்னோட பெரிய கோளாறாக

இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம் 89.9.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

0: the music.
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒன்னு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா? 89.4 A message from all of us at Ichimbakam to my

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா? ஆண்டனிடா.

0: te se bude, je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
5: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega?
4: No.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.